0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஆமா, இவர் பெரிய ஞானி, எங்களுக்கு சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்த்திருக்கோம். யாரு ஞானி? ஞானமுடையவர் ஞானி அப்படின்னா எது ஞானம்? இந்த மாதிரியான கேள்விகள் மனித வரலாறு முழுவதும் விவாதிக்கப்பட்ட ஒரு கேள்வி. கிமு 10 நூற்றாண்டில் வாழ்ந்த வரலாற்றில் காணக்கூடிய மன்னர் சாலமோனை ஞானிக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. மத்தவங்க எளிமையா பதில் சொல்ல முடியாத கேள்விகளுக்கும் விடை காண முடியாத புதிர்களுக்கும் பதில் சொன்னாரு. தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர் அப்படின்னு நாம கேட்டிருக்கலாம். எல்லா பெரிய மதங்கள்லயும் ஞானம் பத்தின போதனைகள் இருக்குது. யூத மதம், கிறிஸ்தவ மதம், இந்து சமயத்துடைய உபநிடத்துக்கள், பகவத்கீதை, புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர், சீன பேரறிஞர் கன்ஃபூசியஸ், இஸ்லாம் சமயத்து மறைநூலான திருக்குர்ரான், இந்த மாதிரி எல்லாத்திலயுமே ஞானம் பத்தின கற்பிதங்கள் இருக்குது. ஞானம் பத்தின சிந்தனைகள்ல பலருடைய கருத்துக்கள் வெளிப்பட்டாலும் எழுத்தாளர் எம்ஏ ஜோ ஞானத்திற்கு 7 தூண்கள் இருக்குது அப்படின்னு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அதுதான் நாமளும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நாம பொருத்தி பார்க்க போறோம். ஞானத்திற்கு 7 தூண்கள் எவை அப்படின்னு நிறைய அறிஞர்கள் நிறைய பட்டியல்களை கொடுத்துருக்காங்க. ஞானத்திற்கு 7 தூண்கள் இருக்கிறதா பல அறிஞர்கள் பல விதமான பட்டியல்களை கொடுத்துருக்காங்க. அதுல ஞானம் அப்படின்ற இந்த அரிய குடைக்கு நாமளும் உரிமை கொண்டாடணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த பட்டியலை நாமளும் பயன்படுத்தி பார்க்கலாம். ஞானத்துடைய இந்த 7 தூண்கள் ஒன்னுக்கும் 10 மதிப்பெண்கள் அப்படின்னா மொத்தம் 70 மதிப்பெண்கள்ல உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் கிடைக்குதுன்னு பாக்கலாமா? நாமளே செஞ்சா சில நேரங்கள்ல தாராளமா நமக்கு நாமளே மதிப்பெண்களை வழங்கி ஏமாற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக நம்மள பத்தி பல்லாண்டு காலமா நல்லா தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் கூட சேர்ந்து முதல்ல நமக்கும் அப்புறம் அவருக்கும் மதிப்பெண்களை கொடுத்து பாக்குறது ரொம்ப சிறப்பானதா அமையும். இந்த பட்டியல்ல முதல் தூண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறை பக்தி, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதிப்பும் அன்பும் இணையும் போதுதான் பக்தி பிறக்குது. பயபக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். பக்தியில அன்பு மதிப்பு இருக்கிறதால அங்க பயத்திற்கு இடம் கிடையாது. ஆனா பக்தியை மட்டும் வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், பயத்திற்கு இடம் கிடையாது. நாம பின்பற்றக்கூடிய மார்க்கத்திற்கு ஏற்றவாறு அதுல இருக்கக்கூடிய கட்டளைகளை கடைபிடித்து வாழும் போது, நேர்மறையான எண்ணங்களுடன் பிறருக்கு தீங்கு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அதுதான் உண்மையான இறைபக்தியா இருக்க முடியும். ரெண்டாவது உண்மை அல்லது வாய்மை. உண்மைக்கு புறமான பொய்மை பேச்சிலையும் செயலையும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மன உறுதி. வாய்மையை வெல்லும் அப்படின்றது நம்மளோட தேசிய விருது வாக்கு. நாம பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லணும். உண்மையை திரிச்சு பேசக்கூடாது. மூணாவது நன்னடத்தை. என்னோட செயல்கள் எல்லாமே நல்ல செயல்களாவே இருக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு. ஒரு செயலுடைய பயன்கள் எவ்வளவு கவர்ச்சிகரமானதா இருந்தாலும் கூட ஒரு நாளும் தீமையான செயல்களை குற்றங்களை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மன உறுதி. நாலாவது மனத்தாழ்ச்சி. அதனால வரக்கூடிய பணிவு. மனத்தாழ்ச்சியும் பணிவும் தான் உயர்வுக்கு இட்டு செல்லக்கூடிய வழிகள். ஐந்தாவது அன்பு. அன்பே கடவுள் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் அன்புதான். மனிதர்களுக்கு நீடித்திய மகிழ்ச்சியை தருவதும் இந்த அன்புதான். அன்பு பல வடிவங்கள்ல எல்லாரையும் சென்றடையக்கூடிய வடிவம். அன்பு பல வடிவங்கள்ல இருந்தாலும் எல்லாரையும் எளிமையா சென்றடையக்கூடிய ஒரு வடிவம் என்ன அப்படின்னா அது இரக்கம் அல்லது கருணைன்னு சொல்லலாம். ஞானத்துடைய 6வது தூண் பிறரை மதிக்க கூடிய குணம். இது அன்புல இருந்து பிரிக்க முடியாத ஒரு குணம். ஒருத்தவங்களை மதிக்காம அவங்களை அன்பு செய்ய முடியாது. பதவி, வயது, புகழ் இந்த மாதிரியான வரம்புகள் இல்லாம இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாரையும் எல்லா உயிர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு பண்பு தான் ஞானத்துடைய அடையாளம். ஏழாவது தூண் நன்றி உணர்வும் அதனுடைய வெளிப்பாடுகளும். ஞானம் உள்ள நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்க தங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளையும் அற்பமா நினைச்சு மறந்துடாம நன்றி சொல்லுவாங்க. ஆனா ஞானம் இல்லாத நபர்கள் பெரிய உதவிகள் பெற்றாலும் கூட அவமதிக்கிறாங்க அல்லது மறந்துடுவாங்க. ஆக இந்த ஞானத்தோட 7 தூண்களை கொஞ்சம் வரிசையா கவனிச்சு அதுல நம்மளுடைய நிலை என்ன அப்படின்றத நேர்மையா சிந்திச்சாலே போதும், நாம எந்த அளவுக்கு ஞானி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, நாமளும் ஞானம் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? முதல்ல அதை தேடணும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் இருக்கணும், தேடுதல் இருக்கணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். எதையும் நுனிப்புள் மேயாம அதை ஆழமா சிந்திக்கிறது, நிறைய படிக்கிறது, தீர்க்கமா ஆய்வு செய்யறது நம்மளை ஞானத்திற்கு இட்டு செல்லக்கூடிய சிறப்பான வழிகள். ஞானிகளை மதித்து அவர்களோடு நட்புறவு பேணி அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டு கற்றுக்கொள்வது ஞானத்தை வளர்க்கக்கூடிய ஒரு குணம். அந்த மாதிரி நாம வாழும்போது அவங்க கடந்து வந்த துன்பத்தின் பாதையில நடந்து வராம விழிப்புணர்வோட ஞானத்தின் வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி ஈகை, அதிகாரம் 23, குறள் எண் 224. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் என் முகம் காணும் அளவு. ஒருவர் தனக்கு வேண்டிய பொருளை கேட்டு நம்மிடம் வந்து நிற்கும் போது நாம் அவருக்கு அந்த பொருளை கொடுத்து உதவ வேண்டும். அவர் அந்த உதவியை பெற்று முகம் மலர்ந்து மகிழ்ச்சி அடையும் வரை அவரை நிற்க வைப்பதும், அவர் நம்ம எதிர்பார்த்து கையேந்தி நிற்பதை நாம் பார்ப்பதும் கூட ஒரு வகை துன்பமே. ஆகவே பொருள் கேட்டு வந்தவருக்கு காலம் தாழ்த்தாமல் உடனே கொடுத்து உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த திருக்குறள் வழியா திருவள்ளுவர் உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு உண்மை நிகழ்வையும் தெரிஞ்சுக்கலாமா? கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், யார் வந்து உதவின்னு கேட்டாலும் தன்னால முடிஞ்சதை செய்யக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்டவர். அதே போல தன்னுடைய உதவிய யாருக்கும் தெரியற மாதிரியும் செய்ய மாட்டாரு, அதை விளம்பரப்படுத்திக்கவும் மாட்டாரு. ஒரு நாள் அவரை தேடி அவருடைய பாலிய சிநேகிதர் ஒருத்தர் அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நின்னாரு. அவருடைய விலாசத்தை ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அவரை சந்திச்சிட்டாரு. பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா முகம் மலர்ந்து வரவேற்று உள்ள வந்து உட்கார வச்சாரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போதே வந்திருக்கக்கூடிய நண்பர் மிகவும் கொடிய வறுமையில இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுகிட்டாரு. அது மட்டும் இல்லாம நண்பரும் வாயை திறந்து உதவின்னு கேட்டுட்டாரு. உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்து தான் நான் இங்க வந்திருக்கேன், ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அடுத்து கொஞ்சம் உற்றார் உறவினர்கள், அடுத்த விருந்தினர்கள்னு கலைவாணரை தேடி அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களையும் முக மலர்ச்சியோட வரவேற்று உட்கார வச்சுட்டாரு. வந்தவர் இவங்களெல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு உடனே தன்னுடைய அறைக்கு போறாரு. ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து முதல்ல வந்து தன்னுடைய நண்பர் கையில கொடுக்கறாரு. அந்த புத்தகத்தை வாங்கும் போதே நண்பருடைய முகம் அவ்வளவு வாட்டம். எனக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த புத்தகம் படிக்கிறதுக்கா எனக்கு நேரம் இருக்கு? உன்கிட்ட நான் உதவி கேட்டேன், பண உதவியோ பொருள் உதவியோ கேட்டேன், ஆனா புத்தகத்தை கொடுக்கறியே அப்படின்ற மாதிரி அந்த பார்வையே இருந்தது. குறிப்பால் உணர்ந்து கொண்ட கலைவாணர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீ கேட்டதற்கான விடை இந்த புத்தகத்தில் 60வது பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் மெதுவா திறந்து பாக்குறாரு. 60வது பக்கத்துல பணம் வச்சிருந்தாரு. பார்த்ததும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் முன்னாடி அதை கொடுக்கணும், தான் உதவி செய்யற அப்படின்றத தெரியப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் கலைவாணருக்கு கொஞ்சமும் இல்லை. ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த நண்பர் கண்களாலேயே நன்றி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இவருடைய இந்த ஒரு குணத்தை தான் வள்ளுவர் இந்த குரல் வழியா உணர்த்துறாரு. தன்னிடம் பொருள் வேண்டி இறந்து வந்தவரின் முகத்தில் மகிழ்ச்சியை காணும் வரை பிறர் வந்து ஒரு பொருளை கேட்டு நிற்பது மிகுந்த துன்பத்தை தரும். நம்ம கிட்ட உதவின்னு ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்களா, அவங்களுக்கு உடனே உதவி செய்யணும். அவங்க வருத்தப்பட்டு நிக்கிறது நமக்கும் துன்பத்தை உண்டாக்கும். இயன்ற உதவி செய்வோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவைய கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்கு தான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்பு தான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டு தான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு மகாபாரத நிகழ்வை தான் தெரிஞ்சுக்க போறோம். துரியோதனன் அஸ்தினாபுரத்தை ஆண்ட மன்னர். அவர் தானமா கொடுத்த தேசம் தான் அங்க தேசம். யாருக்கு கொடுத்தாரு? கர்ணனுக்கு கொடுத்தாரு. அது ரொம்பவே சின்ன நாடு, ஆனாலும்

கொடை வள்ளல் அப்படின்ற பேரு யாருக்கு? கர்ணனுக்கு. துரியோதனனுக்கு அவர் மேல கொஞ்சம் போறாம. அதனால என்ன பண்றாரு, சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு இந்த நபரே கொடைவள்ளல் அப்படின்ற பேர் எடுக்கும் போது நம்ம எவ்வளவு பெரிய நாட்டோட எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நாமளும் அவரை விட அதிகமான புகழ் அடையணும். அப்ப நாம என்ன செய்யலாம், இன்று முதல் துரியோதனன் அரசர் அரண்மனையில் கொடை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. இந்த ஒரு அறிவிப்பை யார் கேக்குறாங்க அப்படின்னா கிருஷ்ணபிரான் கேக்குறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு துறவிய போல உருமாற்றம் பெற்று அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. உங்களுடைய அரண்மனையில தான தர்மங்கள் கொடுக்கறதா கொடை கொடுக்கறதா கேள்விப்பட்டேன், எனக்காக ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே துரியோதனன் இப்படி ஒரு தருணத்துக்காக தானே காத்திட்டு இருந்தாரு, தாராளமா என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் சிந்தனையில இருந்துட்டு நான் ஒரு மாதம் கழிச்சு வந்து எனக்கு என்ன வேணும்னு கேக்குறேன், அப்போ நீங்க எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு மாதம் கழித்தோ ஒரு வாரம் கழித்தோ நாளையோ எப்பொழுது வேண்டுமானாலும் வாருங்கள் அப்படின்னு ரொம்பவே பெருமையா சொல்லி அனுப்பிட்டாரு. இப்போ ஒரு மாதம் கழித்து வருவதற்காக முடிவு எடுத்துட்டு கிருஷ்ணபிரான் கிளம்பிட்டாரு. கிருஷ்ணபிரான் என்ன பண்றாரு, உடனே வருண பகவானை போய் சந்திக்கிறாரு. எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும், அஸ்தினாபுரம் அங்க தேசம் இது எல்லாத்துலயும் ஒரு மாசத்துக்கு இடைவிடாம மழை பெய்யணும், அதை எனக்காக செய்ய முடியுமான்னு கேக்குறாரு. உடனே அவரும் செஞ்சிட்டாரு. ஒரு மாதம் கொஞ்சமும் மழை ஓயவே இல்லை. இப்போ இந்த ஒரு மாத காலம் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் ஒரு துறவியோட வேஷத்திலேயே துரியோதனன் முன்னாடி போய் நிக்கிறாரு. என்ன வரம் கேட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில விழுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: விழுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. அஸ்தினாபுரம் பெரிய நாடு. அஸ்தினாபுர அரசர் துரியோதனன் தானமா கொடுத்ததுதான் கர்ணனுக்கு அங்க தேசம். ஆனால் இவருக்குதான் கொடைவள்ளல் அப்படின்ற பேர் இருந்ததால இன்று முதல் துரியோதனன் அரண்மனையில்

கொடை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அதை கேட்ட கிருஷ்ணபிரான் அவரை சோதிக்கிறதுக்காக வர்றாரு. ஒரு துறவிய போல வேடமிட்டு வந்து ஒரு மாதம் கழித்து வந்து மறுபடி வரம் கேட்கிறேன்னு போயிட்டாரு. ஒரு மாத காலம் மழை பெய்யுமாறு வருண பகவான் கிட்ட கேட்டாரு. ஒரு மாத காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் துறவியோட வேடத்திலே வர்றாரு. வந்த துரியோதனன் கிட்ட என்ன வரம் கேட்டாரு தெரியுமா? எனது மகளின் திருமணத்திற்கு வண்டி நிறைய காய்ந்த விறகு வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாரு. வந்துச்சே துரியோதனனுக்கு கோபம். மழை கொஞ்சம் கூட ஓயவே இல்லை, இந்த நேரத்துல வந்து விறகு, அதுவும் காய்ந்த விறகு வேணும்னு கேக்குறீங்களே. அரண்மனையோட பயன்பாட்டுக்கே விறகு இங்க இல்லாம இருக்குது. விறக தவிர வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு கோபமா கத்துறாரு. எனக்கு வண்டி நிறைய காய்ந்த விறகு மட்டுமே வேண்டும், இல்லை என்றால் நான் சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கிருஷ்ணபிரான். மறுபடி அதே வேஷத்துல அங்க தேசத்தை ஆளக்கூடிய மன்னர் கர்ணன் கிட்ட போறாரு. கர்ணன் கொஞ்சமும் யோசிக்கல, உடனே தன்னுடைய வீரர்களை கூப்பிடுறாரு. மலை உச்சியில் இருக்கக்கூடிய நமது அரண்மனையில் உள்ளே இருக்கக்கூடிய தூண்களும் உத்திரங்களும் ஈரம் படாமல் இருக்கும், அதனை எடுத்து ஒரு வண்டி நிறைய மழையில் நனைந்திடாத வண்ணம் பாதுகாத்து அவரது வீட்டிற்கு அனுப்புங்கள் அப்படின்னு உடனே ஆணையிட்டுட்டாரு. அதை கேட்டதும் கிருஷ்ணனுக்கு அவ்வளவு சந்தோஷம். கொஞ்ச நேரத்திலேயே உருமாற்றம் பெற்று போன வீரர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினாரு. இந்த ஒரு மகாபாரத நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? பிறருக்கு உதவ செல்வம் மட்டுமே போதுமானது அல்ல, கொடுக்கும் மனமும் இரக்கமும் மிகவும் அவசியம். பெரிய அளவுல சொத்து சொகம் இல்லை அப்படின்னாலும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை தன்னால முடிஞ்சத மனமும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனம் வேண்டும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யும் போது நமக்குள்ள உருவாகக்கூடிய மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஈடு இணையே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழக்கூடிய சமூகம் தன்னலம் பேராசை இந்த மாதிரியான தீய குணங்களை அழித்து அன்பை நிலைநிறுத்தக்கூடிய சமூகமாக வாழும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியமஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல திருவிழாக்கள்லாம் வந்து முடிஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த இன்னொரு ஒரு வாரம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்துச்சா? தன் சந்தோஷமாக வந்துருந்தீங்களா திருவிழா நாட்களில்? திருவிழாவுக்கு வந்து நாங்களுமே வந்து போனோம். ரெண்டு நாள் திருவிழாவுமே நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அங்கங்கே சில பல பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகளை அப்படியே கடந்துடலாம். திருவிழாவை வந்து பேசும்போது பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்த்து தான் ஆகணும். திருவிழாக்களை சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு அடுத்தடுத்து இன்னும் வந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய திருவிழா வந்து இருக்கும். நிறைய மாரியம்மன் கோயில் திருவிழாக்கள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நல்ல ஒரு திருவிழா மாதமான இந்த ஆடி மாதம் சிறப்பாக இன்னும் அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களா இருக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 27 ஜூலை 2026 காலை நேரம் 7:08 ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 19 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். நம்ம ஊரில் எப்படி வெயில் இருக்குது, அந்த வெயில் இருக்கு இல்லையா, அதை விட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக மதுரை பக்கம்லாம் வெயில் அடிச்சிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 106 டிகிரி பாரன்ஹீட்டில் வந்து வெயில் அடிச்சிட்ருக்கு. நம்ம ஊரில் அது இன்னும் 100 தொடலை. நம்ம ஊரில் ஒரு 95-94 அந்த மாதிரி தான் வந்துருக்கு. நம்மளை விட ஒரு 10 பாயிண்ட் கூட அதிகமான வெயில் வந்து மதுரை பக்கம்லாம் இருக்கட்டும் சரி, ராம்நாட்லேயே அந்த பக்கமாக இருக்கட்டும் சரி, அந்த வடக்கு ராம்நாட்டு பகுதிகளெலாம் வந்து நிறையவே வெயில் அடிச்சிட்ருக்கு. நம்ம ஊர் அதுக்கு எவ்வளோ பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு பகுதியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நல்ல காற்று அடிக்குது, நல்ல வெயிலும் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சூழல் இருக்கணும் அப்படின்னா மரம் மலர் போகும் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நிமித்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்னா பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒரு முக்கியமான தினம், அதுவும் நம்ம பகுதிக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவர், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு இந்திய விஞ்ஞானி, நம்ம இளைஞர்களோட ஒரு ரோல் மாடல் எல்லாமே இருந்த அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள் இன்னைக்கு 2015 July 27. இன்னுமே அந்த காலையில் 5:30 நடந்த விஷயம் நல்ல ஞாபகம் இருக்குது. காலையில் 5:30 எங்கள் வீட்டில் டிவியை போட்டு விட்டாங்க. டிவியை போட்டுவிட்டு இது ஒரு சேனல் வந்து வச்சுருக்காங்க. வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஓடிட்டுருக்கு, அதாவது சொல்கிறாங்க அப்துல் கலாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த 5:30 நான் அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போயில உட்காந்து நான் அழுதுட்டுருக்கேன். அந்த 5:30 காலையில் உட்காந்து நான் அழுதுட்டுருக்கேன். ஏன் எது கலருனே தெரியல, கண்ணீர் தர தரையாக ஓடிட்டுருக்கு. அழுது முடிச்சுட்டு குளிச்சு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு அன்றைக்கி லீவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லீவ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் வந்து கருப்பு கலர் வந்து பேட்ச் வந்து குத்திட்டு எல்லோரும் போக போகிறோம் அப்படி ஊர்வலமாக போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஸ்கூல்லேருந்து பாலத்து வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப நடந்து எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு அப்படியே ஒரு துக்கம் விசாரிக்கிற மாதிரி வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாமோட கல்லறைக்கு வந்து போனோம். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அவ்வளோ கூட்டம் வந்து வந்துச்சு. இவ்வளோ விஷயங்கள் அந்த நாளில் வந்து நடந்துச்சு. இந்த June 27 அப்படிங்கிறது வந்து 2015 இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னால் மறக்க முடியாது. அவ்வளோ ஞாபகமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு லீவ் விட்டுருக்கான், லீவ் விட்ட சந்தோஷம் யாருக்குமே வந்து இல்லை. அன்றைக்கி லீவுன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் லீவுன்னு சொல்லிட்டாங்க, 2 தொடர்ந்து லீவு. ஆனால் ஒரு ஆள் கூட சந்தோஷமாக இருக்கலை. அன்றைக்கி சந்தோஷமாக சிரிக்க முடியல. சின்ன பையனாக இருந்தாலும் கூட, சின்ன வயசாக இருந்தால் கூட யாருக்குமே சிரிக்கே ஒரு மனசு வரல. அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை தான் அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு மணிமண்டபம் வந்து கட்டினாங்க. 2017 வந்து கட்டினாங்க. அது கட்டி 9 வந்து ஆகிடுச்சு. இப்போ அந்த மணிமண்டபத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, நேற்று இரவில் இருந்தும் சரி இன்றைக்கி இரவு இருக்கணும் சரி, அங்கே நல்லா ஒரு தேசிய கொடியோட மூவர்ண கலர் இருக்கும் இல்லையா, அந்த மூவர்ணத்தில் விளக்குகள் வந்து எரிஞ்சிட்ருக்கும். இன்றைக்கி சிறப்பு பிரார்த்தனைகளும் வந்து நம்ம அப்துல் கலாம் மணிமண்டபத்தில் வந்துருக்கும். நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் எல்லாரையும் முளைக்கி விடுவாங்களா அப்படின்னு தெரியல. அதனால் நீங்கள் போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம அப்துல் கலாமோட நினைவு தினம் அதை சொல்லிவிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:33 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா நகைகள், ஆபரணங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். பெண்களுக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நகைகள் வந்து அணிகிறது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக உங்களுக்கு நகை போடுறது பிடிக்குது அப்படின்னு கேட்டால், அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி வந்து ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரி, ஏதோ நம்ம உடம்பில் நம்மளோட ரெடியாக இருக்க அந்த நம்ம மேக்கப்பில் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு குறைச்சலை வந்து சரி பண்ணுறதே இந்த மாதிரியான ஆபரணங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்படி ஆபரணங்கள் வந்து போடுறது அணிகிறது அப்படிங்கிறத தாண்டி இப்போ உருவாக்குறது அதை வந்து செய்கிறது அப்படிங்கிறதுலே நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த நூலில் வந்து சில ஆபரணங்கள் வந்து தயாரிப்பாங்க, சிப்பிகளில் வந்து ஆபரணங்கள் தயாரிப்பாங்க, செயற்கையாகவே ஆபரணங்கள் தயாரிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா செயற்கை ஆபரணங்கள் தயாரிக்கிறதுக்கான பயிற்சி வந்து தராங்க. என்னென்னா எசென்சியல்ஸ் ஆஃப் மேக்கிங் கிரியேட்டிவ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு, இதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் வந்து தராங்க. இது வர 21 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எங்கே நடக்கிறதுக்கு அப்படின்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், அது எங்கிற சிகில்ராஜ வீதி சாந்தி பிவி காம்ப்ளெக்ஸ் 2வது தளம் செய்தம்பாள் மருத்துவமனை எதிர்புறத்தில் வந்து இருக்குது. இதில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயிற்சி வந்து இலவசமாக

சொல்லித்தரப்போகிறாங்க. 14 நாள் வந்து பயிற்சி இருக்கும். பயிற்சியை நீங்கள் போகிற நாட்களில் தேநீர் மற்றும் உணவு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு இந்த பஸ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து போய் கற்றுக்கிட்டு திரும்பி வரலாம். ஒரு நாள் முழுக்க வந்து நடக்கும். நீங்கள் போகிற டைமுக்கு போகலாம், இல்லை வேலை இதுக்கு அவசரமாக போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாட்டிலே வந்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி உங்களோட ஆர்வத்தின் பேரில் நீங்கள் கற்றுக்க போகிறது. அதனால் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் தாராளமாக போய் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு உங்கள் திறமையை ஒன்று வெளியே கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதன் மூலமாக நிறைய கடைகளுக்கு செயற்கை ஆபரணங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதன் மூலமாக ஒரு வருமானம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க. 9087260074 இந்த எண்ணுக்கு 9087260074. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்றாங்க.
1: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,882 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,300 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,965 விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தினுடைய 22 கேரட் 106,400 ஆக விற்பனை பண்ணப்படுது. இப்போ அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது கருவாடு இருக்கு இல்லையா, இந்த கருவாடோட விலை மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. என்னென்னா இப்போ கருவாட்டு கடைகளில் போய் நான் வந்து கேட்கும்போதே நல்ல ஒரு மீன் பாடு வந்து வந்திருக்கு. நிறைய மீன்கள் கருவாட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து கருவாட்டுக்கு எக்கச்சக்கமான மீன்கள் வரத்து இருக்கிறதுனால கருவாட்டோட ரேட்டை பல பகுதியில் வந்து குறைச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு வந்து விற்பனை பண்ணப்பட்டிருக்கோ அதோட 100-150 ரூபாயின்னு வந்து குறைஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் கருவாடு வந்து குறைஞ்சதாக இருக்குது. அதனால் யாயிட்டே நிறைய பேர் வந்து சொல்கிறது கருவாடுகளை வெளியூரில் இருக்கவங்களும் நீங்கள் வாங்கி கொடுங்களேன் நாங்கள் வந்து விற்பனை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் சரி, இல்லை அங்கே அவங்க கடை வச்சு விற்பனை பண்ணுறாருக்கட்டும் சரி, இப்படி நிறைய பேர் கருவாடுகளை தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் நல்ல விலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் கருவாடு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டிங்கன்னா வாங்கி கொடுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிடுங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் விளையாட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நம்ம இந்திய அணி ஜிம்பாப்வே போயிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்ட 3 போட்டியிலுமே 3 T20 வெற்றி பெற்று ஒரு சிறப்பான ஒரு ஃபார்முக்கு வந்து மீண்டும் T20 வந்து தரவரிசையில் நம்பர் 1 இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து கடைசியாக நடந்த ஒரு 7 போட்டிகள் 6 தோல்வி 1 வந்து ரத்து செய்யப்பட்டது. அப்படின்றது ஒரு சூழலில் மீண்டும் தொடர்ந்து 3 வெற்றியை வந்து பதிவு பண்ணி முதலிடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. நேற்று நடந்த 3வது போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி சிறப்பாக விளையாண்டு 192 ரன்கள் வந்து அடிக்க அதை 157 ரன்னுக்குள்ளேயே வந்து மடக்கி சிறப்பான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்ததான் வந்து பார்க்கும்போது காமன்வெல்த் போட்டி நடந்துகிட்ருக்கு. காமன்வெல்த் போட்டி ஆரம்பித்து நிறைய பதக்கங்கள் வந்து வீரர்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 போட்டிக்கிட்ட வந்து நடந்துருச்சு. இந்த 30 போட்டிகளில் நம்ம இந்தியா எத்தனை பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பழுதூக்குதல் அந்த போட்டியில் மட்டுமே வாங்கியிருக்காங்க. ஒரு தங்கம் ஒரு வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 3 பதக்கங்கள் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது, பார்ப்போம் நம்ம இந்தியா எத்தனை பதக்கங்கள் வந்து வாங்கினோம் அப்படின்னு. இப்போ இந்த தொடங்கியிருக்க இந்த 30 போட்டிகளில் 7வது இடத்துல நம்ம இந்திய அணி வந்து இருக்காங்க. இன்னும் வீரர்கள் வந்து நல்லா சிறப்பாக வந்து விளையாடட்டும், இன்னும் நிறைய பதக்கங்கள் நம்ம இந்திய அணிக்காக வந்து வாங்கி தரட்டும். எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம இங்கிருந்து தெரியப்படுத்திடலாம். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கல்யாணம், காதுகுத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தாழ்ந்து வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 8:15 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கலாம். ரயில்வேல ஐடிஐ முடித்தவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரயில்வேல ஐடிஐ முடித்தவங்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஐடிஐயில் என்னென்ன மாதிரி படிப்போம், இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர், இந்த மாதிரியான பிரிவு இல்லையா, இதே பிரிவு தான். இதே பிரிவில் நம்ம ரயில்வேல போய் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அதனால் ஐடிஐ முடிச்சுட்டு யாராச்சும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா, ரயில்வேஸில் இப்படி ஒரு வேலை இருக்குது. 1853 பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டைஃபண்டோடு சேர்ந்து ஒரு அப்ரண்டிஸாக நீங்கள் வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் வேலைக்கும் நீங்கள் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டும்தான் ஒரே ஒரு தேர்வு முறையாக வந்து வச்சுருக்காங்க. சான்றிதழை சரிபார்த்து உங்களை வேலைக்கு வந்து எடுத்துக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் யாராச்சும் ஐடிஐ முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கீங்க, இல்லை வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான வாய்ப்பாக வந்திருக்கும். விண்ணப்பிக்க rrcpryj.org அப்படின்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக்கலாம். rrcpryj.org இந்த இணையதளத்தை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடிஐ படித்தவங்களுக்கு இந்த வேலையை வந்து பரிந்துரை பண்ணுங்கள். மொத்தமாக வந்து 1000க்கும் அதிகமான இடங்கள் வந்து இருக்குது. 1853 இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணுங்கள், கிடைச்சா சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பாக வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக போக்குவரத்து திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பு

பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடுகழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3 முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது.

காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கங்காறு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காறு எலி தன்னோட

0: வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதா? பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு, சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காரியலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடை தேடி போறதுனால உடல்ல நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
2: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நம்மளுடைய அப்துல்கலாமையோட நினைவு நாள். இன்னைக்கு நம்ம அப்துல்கலாமையா அந்த நினைவு நாள், அவங்க வந்து அந்த 2015 அந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து சொன்னது, நம்ம இந்தியாவை உங்களோட ஆசைக்கினுங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் இந்தியா வந்து வளரசம் வந்து மாற்றுவோம், நாங்கள் உங்களுக்காக உறுதுணையாக இருப்போம், உங்களோட கனவு வந்து நாங்கள் நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து அந்த டைமில் வந்து சொன்னாங்க. நாங்கள் அந்த டைமில் ரொம்ப சிறுவர்களாக இருந்தோம். எங்களோட அண்ணன்கள்லாம் இருக்காங்களே, அவங்களாம் நிறைய பேர் அந்த டைமில் வந்து இணையதளத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லோரும் பார்க்குற இடங்கள்லாம் நாங்கள் இந்தியா வளரசாக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் அது அப்படியே வந்து மறைஞ்சு போச்சு. எல்லா கனவு மாதிரி அதுவும் வந்து காற்றுல வந்து போயிடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம நாட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி உங்களுக்கு நீங்கள் கொடுக்க நினச்சா முதல்ல நல்லா படிங்க, நல்லா படித்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து போங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்த பாதையை வந்து மறக்காமல் நம்ம ஊருக்காக நம்ம மக்களுக்காக ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தை வந்து பண்ணால் போதும். ஆளுக்கு ஒரு 5 பேர் நம்மளால் நல்லா பார்த்துக்க முடியும்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருமே நல்லா பார்த்துக்க முடியும் எல்லாரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படித்து நல்ல இடத்துக்கு வந்து போங்க. அப்துல்கலாமையா சொன்ன மாதிரி நம்மளோட கனவு வந்து நிறைவேற்றுங்க, சிறப்பாக நல்ல இடத்துக்கு உயர்ந்து போங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சீவு மக்களே.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்த ஒரு நபரும் அத்தகைய குற்றச் செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா சர்மா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின் போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணி வெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமைய காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1,000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். உலக நாயகன் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய நினைவு நாள் இன்னைக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் போயிடுச்சு பார்த்தீங்களா? ஆனால் அவங்க வந்து மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாமனிதருக்கு எனக்கு வாழ்த்துறதுக்கு கடல் ஓசை ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு. ஐயாவுக்கு அவர் நினைவு நாள் வந்து ஒவ்வொரு இதயத்திலையும் ஐயா இருக்காங்க, ஒவ்வொரு மனிதர்கள் இதயத்திலையும், முக்கியமாக இளைஞர்கள் இதயத்தில். ஏன்னா வருங்கால இந்தியாவை வல்லரசாக ஆக்கணும் அப்படின்னு முதல்ல கனவு கண்டவங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து சின்ன குயில் சித்ரா அவங்களுடைய பிறந்த நாள். ஹோம நாயர், சாந்தகுமாரி, சித்ரா அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம சித்ராமா 1963 திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அம்மா வந்து வீணை கலைஞர், அப்பா வந்து வானொலி நிலைய பாடகர். இவங்க வந்து இசையை வந்து அவங்க ஈஸியாக கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து ஒவ்வொரு ராகத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி பாடினவங்க நம்ம சித்ராம்மா. ஏன்னா எல்லா ராகத்தையும் அசால்ட்டாக பாடியிருப்பாங்க, பல மொழிகளில் பாடியிருக்காங்க. இது மலையாளம், கன்னடம், உருது, ஒரியா, இப்படி பல மொழியில், ஹிந்தி, இங்கிலீஷு, நிறையா மொழியில் ஒரு 25-27,000 பாடல்களுக்கு மேலேயே பாடியிருக்காங்க. இவங்க வந்து படிக்கும்போதே வந்து இசை அப்படிங்கிற படிப்பை எடுத்து படிச்சிருக்காங்க. மேடை கச்சேரிகள்லாம் பாடியிருக்காங்க, நம்ம ஏசாஸ் ஐயாவோட ரொம்ப கச்சேரியில் பாடியிருக்காங்க. இவங்க வந்து திரைத்துறைக்கு நீதானா அந்த குயில் அந்த படத்துல இருந்து கண்ணான கண்ணா உன்னை என்ன சொல்லி தாளாட்ட அப்படின்னு ஒரு அழகான பாடலும் பாடியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கேற்ற பூயுது இப்படி பாடியிருக்காங்க. மலேசியா சித்ரா ரொம்ப சூப்பராக இருக்கும், எஸ்பி சார் சித்ராவும் நல்லாயிருக்கும், மனோஜ் சித்ரா நல்லாயிருக்கும், ஏசா சித்ரா நல்லாயிருக்கும். நிறைய எல்லாரோடையுமே அவங்கவுங்களுக்கு தோலாக அழகாக பாடியிருப்பாங்க, எல்லா படமுமே பாடியிருப்பாங்க. கொக்கர கொக்கோ அப்படிங்கிற ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அப்புறம் டிஆர் படத்துகளில் தன்னந்தனி காட்டுக்கல்ல இப்படி அவங்க பாடலை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறையா சூப்பர் ஹிட், மெகா ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. பத்ம விபூஷன் விருதும் வாங்கியிருக்காங்க, உயர்ந்த விருதும் வாங்கியிருக்காங்க, தேசிய விருது வாங்கியிருக்காங்க, ஃபிலிம்பேர் விருது வாங்கியிருக்காங்க. விருதுகள் அள்ளி குமிச்ச சித்ராமா அவங்களுக்கு, அவங்க ரசிகனாகவும் நம்ம சித்ராமாவுக்கு உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
7: கடலோசை எப்பம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தங்கமான தங்கம் ஐயாவிற்கு இனிய காலை வணக்கம். இன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு தினம். அவர் நினைவு தினத்தை முன்னிட்டு படையப்பா படத்திலிருந்து வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகள் யாவும் உனக்கு படிக்கலப்பா, அந்த பாட்டை போட்டு விட்டுருங்க ஐயா. நன்றி, வணக்கம்.
6: ஐயா உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க, அதுக்கு தோதான ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ஜெய்கணேஷ் அவங்க. ஐயா அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
8: இனிமையான குரலால் கோடிக்கணக்கான இதயங்களை கவர்ந்த நம் குரல்மணி சின்ன குயில் சித்ரா அம்மா அவர்களின் பிறந்த தினம் இன்று. இசையே உங்கள் உயிர் மூச்சாக்கி இன்னிசை பாடல்களால் என்றென்றும் எங்கள் மனங்களில் நீங்கள் வாழ்கிறீர்கள். நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம். கடல் ஓசை எப்பம் 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் தங்க அண்ணனின் சார்பாகவும், அன்பு சகோதரியின் சார்பாகவும், எனது சார்பாகவும் சித்ராமாவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது ராமநாதபுரத்திலிருந்து டிரைவர் அன்பர். மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, அந்த பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.
6: மின்னிசை குயில் சித்ராமாவுக்கு அண்ணன் ராமநாதபுரத்துலேருந்து டிரைவர் அண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அழகான வயசில் நிறையா பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்குமே நீட்டாக பாடிட்டு போயிடுவாங்க. குழந்தையாக இருந்தாலும் சரி, டூயட்டாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை ஏற்படுத்தி அழகாக பாடியிருப்பாங்க. அதுவும் இந்த மெல்லத்திறந்தது கலவு பாட்டுலாம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக முளகட்டு பார்த்துட்டு காலையில் தூங்கவே இல்லை. அதான் மக்களே, வாயிலாம் கொஞ்சம் குளருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இணைஞ்சிருங்க, பாடல்கள் வருது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஷ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம வெளியூருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது டிக்கெட் மட்டும்தான் கொண்டு போவோம். ஆனா வெளிநாடுகளுக்கு ஃபிளைட்ல போகும்போது ஏன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்னு மூணு விஷயங்களை கொண்டு போறோம் அப்படின்னு தெரியுமா? அதுலயும் குறிப்பா பாஸ்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சென்னை டு டெல்லி போறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்ல. ஃபிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி இருந்தாலே போதுமானது. அதுலதான் நாம யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத அந்த ஐடி மூலமா அரசே வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே வெளிநாடுன்னு வரும்போது நாம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்க ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும்ல. அதுல நம்மளோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, அட்ரஸ், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படின்னு எல்லா விவரங்களுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்போர்ட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.
3: குழலுவதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா. இந்த புல்லாங்குழல் நம்ம மனுஷன் வந்து இசைகளை கண்டுபிடிக்க முன்னாடியே இந்த புல்லாங்குழலாம் இசை வந்திருக்கு. ஏன்னா இந்த புல்லாங்குழலை கிருஷ்ண பகவான் அவங்க வந்து கையில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து அந்த சத்தமே ஒரு அழகாக இருக்கும். இதை வந்து பேன் சூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்நாடக இசையாக இருந்தாலும் சரி, நம்ம இந்துஸ்தான் இசையாக இருந்தாலும் சரி, இந்த புல்லாங்குழல் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து எதுலனா இந்த மூங்கில் மரத்தை வெட்டி ஓட்டை போட்டு அதுக்கு தக்கன ஒரு வச்சு நீட்டாக ஊதுவாங்க. இது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஆனால் புல்லாங்குழல் இசை வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
4: வணக்கம் தங்கண்ணா. இன்னைக்கு பிறந்த நாள், மனநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாளை நம்ம அனுசரிக்கிறோம். அதனால எனக்கு வந்து தசாவதாரம் படத்துல இருந்து உலக நாயகனை பாட்டு போடுங்கண்ணா. நன்றிம்மா.
3: ஆரசமங்கத்துல இருந்து பிரவீன் அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அப்துல் கலாம் ஐயாவை வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டி இருக்காங்க. ஆனால் அவங்க உலக நாயகன் உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு உலக நாயகன் தான். ஏன்னா அமெரிக்காவில் போய் ஒரு இதில் இது பண்ணிக்கிறக்கும் போது எங்கள் நாட்டுக்கு வாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போவுமே நம்ம நாட்டை விட்டு கொடுக்காம நான் வரலை அப்படின்னு ஓப்பனாக பேசின ஒரே மனிதன் நம்ம அப்துல் கலாம் ஐயா. அவங்களுக்கு உண்மையிலே பாராட்டணும், அந்த வார்த்தைக்காண்டியே பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாசினோம்.
5: கடலோசை எஃப்எம் நேயர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கரூர் மாவட்டத்திலிருந்து சதீஷ்குமார் பேசுகிறேன். இன்று ஏவுகணை நாயகன் ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் மற்றும் சின்னக்குயில் சித்ரா அவர்களின் பிறந்த தினம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து

ஆனால் பாடல் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாண்டித்துறை படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சித்ராமாவுக்கு பிறந்தநாள் சொல்லிட்டு மனோஜ் சித்ரா வாய்ஸ்னால் ரொம்ப செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஒரு அழகான பாடல். பாடல்கள் வருது இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. சித்தார்கோட்டையிலேருந்து நம்ம தௌபிக் ரஹ்மான் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு திருமண நாள் பிறந்தநாள் காண்றோம் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு சித்ராமா பிறந்தநாளைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வேதாரண்யத்திலேருந்து கலைச்செல்வி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு சித்ராமாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. குயிலுக்குப்போம் குயிலுக்குப்போம் அப்படின்னு என் உயிர் தோழன் அந்த படத்திலேருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அபிராமத்திலேருந்து ஜூலி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு சித்ராமாவுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஆன்பாபம் படத்திலேருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. சித்ராமா வாய்ஸில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்லனா பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி விளங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஆசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. பிளாஸ்டிக் இந்த பேர் தாங்க இப்ப உலகம் ஃபுல்லாமே ஆளுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பகுதியை மட்டும் விட்டு வச்சிடுமா என்ன? சுற்றுலா தலமான ஒரு பகுதியா இருக்கிறோம் நாம. அப்போ இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படி இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊரு கடற்கரையும் கடலும் அழகுதாங்க. ஆனா அது எப்ப அழகு இல்லாம போகுதுன்னா குப்பைகள் சேரும் போது, அதுலயும் குறிப்பா பிளாஸ்டிக் குப்பைகள். சமீபமா கூட நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோ நிறைய பேர் பாத்துருக்கலாம். அந்த வீடியோ என்ன அப்படின்னா ரெண்டு பக்கமும் கடலு, நடுவுல அழகான பஸ் ஸ்டாப். எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி அரிச்சல் முனை பஸ் ஸ்டாப் தான். நல்லா வானத்தோட கலரை மேட்ச் பண்ற மாதிரி அந்த கடலோட கலரும், பின்னாடி சூரியனோட அந்த மஞ்சள் கலர் கலரும், நடுவுல அந்த அழகான குட்டி பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ரம்மியமான காட்சின்னு கூட சொல்லலாம். ஆனா அதை எல்லாரும் கவனிச்சமோ இல்லையோ சுத்தி உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்து அழகான இடமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது. அந்த ஒரு பஸ் ஸ்டாப் மட்டும் இல்லங்க, மாசத்துக்கு லட்சக்கணக்கில் டூரிஸ்ட் வரக்கூடிய ஒரு இடம் தான் தனுஷ்கோடி. அங்க பாதி இடத்துக்கும் மேல அங்க பிளாஸ்டிக் குப்பைகளை தான் போட்டு வச்சிருக்கோம். பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளாஸ்டிக்க யூஸ் பண்றோம். அப்படி யூஸ் பண்ணிட்டு அதை அப்படி அப்படியே போட்டுட்டும் போயிடுறோம். அதுலயும் நம்ம ஊர்ல குறிப்பா சுற்றுலா பகுதியான தனுஷ்கோடியில இந்த ஒரு நிலையை தவிர்க்க என்ன செய்யலாம்? அது மட்டும் கிடையாது, நம்மளும் அதை பயன்பாட குறைச்சுக்கலாம், அதை வந்து பயன்படுத்துறத கொஞ்சம் நிறுத்திக்கலாம் இப்படின்லாம் இருந்தாலுமே பிளாஸ்டிக்க முறையா அகற்றணும். அதை பத்தின போதுமான விழிப்புணர்வுங்கிறது நம்ம கிட்ட இருக்குதா? இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலுமே தொடர்ந்து பேச போறோம். அது எப்படி பிளாஸ்டிக் பயன்படுத்தாம ஒரு பகுதி இருக்க முடியும், அதுலயும் குறிப்பா சுற்றுலா பகுதி அப்படின்னு தோணலாம். ஆனா இந்தியால ஒரு சுற்றுலா இடத்துல பிளாஸ்டிக்கு முற்றிலும் தடையா அந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல், அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: ராமேஸ்வரம்
3: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். ஆனா அதை யூஸ் பண்ணிட்டு முறையான இடத்துல போடுறோமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். அதுவும் சுற்றுலா தலமாயிட்டா இன்னுமே நிறைய பேர் அங்கங்க போட்டுறோம். இந்த ஒரு நிலைதான் நம்ம ஊரான தனுஷ்கோடி பகுதியிலுமே நடந்துட்டு வருது. சோ இதை தவிர்க்க என்ன செய்யலாம், பிளாஸ்டிக்க முறையா அகற்றணும் அப்படின்னா அது சம்பந்தமான போதுமான விழிப்புணர்வு நம்ம கிட்ட இருக்குதா, இத பத்தி தான் இன்னைக்கான நேசகரங்கள் நிகழ்ச்சியிலுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. பிளாஸ்டிக் யூசேஜ பெரிய அளவுல குறைக்கணும்னு அரசு நிறைய நடவடிக்கைகளையுமே எடுத்துட்டு வராங்க. ஆனாலும் நாடு ஃபுல்லா பிளாஸ்டிக்க ஒழிக்க முடியாம அரசும் சரி தன் ஆர்வலர்களும் சரி ஒரு பக்கத்து திணறிட்டு வராங்க. இந்த ஒரு நிலைமையில தான் இந்தியால ஒரு மாநிலத்துல ஒரு குட்டி கிராமத்துல பிளாஸ்டிக் பயன்பாடே இல்ல அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அப்படி ஒரு கிராமமும் நம்ம நாட்டுக்குள்ளதான் இருக்குது. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி களத்துல இருந்து நேயர் காளிதாஸ் அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம் அண்ணா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
8: என் பேரு காளிதாஸ்
7: அண்ணா. ஒரு கடை வச்சிருக்க உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாத பொருளாவே மாறிட்டு வருது. இருந்தாலும் இது குப்பை ஆடுறத நம்ம ஒரு அழகான ஒரு ஊருக்குள்ள இவ்வளவு குப்பை ஆகிட்டே இருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன? இதை வந்து தவிர்க்க முடியாதா, இதை நிர்வகிக்க முடியாதா?
8: இந்த கடைக்காரவங்க எவ்வளவுதான் வந்து இல்லைன்னு சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல. இப்ப ஒருத்த இப்ப நான் கொடுக்கலன்னா இன்னொரு ஆள் கொடுக்க ரெடியா இருக்குன்னா அந்த ஆட்ட வம்பு ஒண்ணி வாங்கிட்டு போற மாதிரி இருக்குது. இன்னும் தெண்ட செலவு தான். 20 ரூபாய் கவர் வாங்கினா 1 ரூபாய் கூட அந்த கவர் நம்ம பயன்பாட்டுல இல்ல. ஏன்னா 10 ரூபா பாலுக்கு ஒரு கவர், 10 ரூபா பொருளுக்கு வாங்கினா கவர். மக்கள் என்னைக்கு அதை கைவிடுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒழி. ஆனா ஒழிக்க கண்டிப்பா முடியாது, இல்ல கொஞ்சமாவது குறையும், குறைய வாய்ப்பு இருக்கு.
7: பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்க்க முடியாதுன்னா அது குப்பை ஆறதையாச்சும் தவிர்க்க முயற்சி பண்ணலாமே. அது குப்பைகள் அதிகமா சேர்ந்துகிட்டே இருக்கு நம்ம ஊர்ல, எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் குப்பையில பார்க்க முடியுது. அதை பத்தி உங்களை கருத்து.
8: இப்ப குப்பைகளை தவிர்க்கணும்னா ஒரு ஆள் நினைச்சா பஞ்சாயத்துல இருந்தே அதை சரி பண்ண முடியும். பஞ்சாயத்துல ஆள் போட்டு அங்கங்க குப்பைகள் அதெல்லாம் அந்த ட்ராலி மாதிரி வைப்பாங்க, அது கொஞ்சம் பெரிய ட்ராலியா வச்சு குப்பையில அதுல சேகரிங்கன்னு அது நல்லா இருக்கும். இது அது பாட்டில் எங்க ஒரு தெரு முனையில கொண்டு போய் கொட்டிட்டு வந்துடுறாங்க. இது என்ன பண்ண முடியும்? ஒரு அவங்களுக்கு அந்த அதே இடத்துல ஒரு ட்ராலியை வச்சா அதில் கொட்டி அதாவது கொஞ்சம் யூஸா கிடக்கும், கவர் பறக்காமையா கிடக்கும். இப்போ யார் அது பண்றதும் இல்லை. பஞ்சாயத்து பொருள் சின்னோண்டு ஒரு வீட்டுக்கு தக்கன ஒரு ட்ரப்ஸ் மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. ஊர்ல அந்த ஏரியாவுக்கு 50 பேர் இருக்காங்களா, மீதி பேர் எங்க கொண்டு கொட்டுறது?
7: சரி, இப்போ உங்க வீட்டுல ஒரு குப்பைலாம் நீங்க எப்படி அகற்றுவீங்க?
8: குப்பையெல்லாம் நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடியே போட்டு எரிச்சிடுறது, கொண்டு போய் கொட்டுறதுலாம் கிடையாது. எங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்க அதுலயே போட்டு குழந்தையில சேர்த்து போட்டு எரிச்சு அப்படியே இதாகிறோம். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி.
6: களத்துல இருந்து காளிதாசன்னா நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிதாங்க ஆகணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கடைக்கு போறோம், ஒரு நுகர்வோரா நாம தான் போறோம் அப்படின்னா, அவங்க கவர் கொடுத்தா கூட அதை வேணாம்னு சொன்னா மட்டும்தான் பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்மளால ஒழிக்க முடியும். அதை ஒழிக்க முடியும் அப்படின்றத தாண்டி அதோட பயன்பாட்டை ஒரு நுகர்வோரா குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இனிமே கடைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான பைகளை நாமளே கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி முதல்ல நாம நினைச்சா மட்டும்தான் ஊரே சுத்தமாகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாமளுமே ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம், என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பயன்பாடே இல்லாத ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு. சோ அப்படி சொன்னா நம்ப முடியுதா என்ன? ஆனா அப்படி ஒரு கிராமமுமே இருக்குது. அந்த கிராமத்துல சுற்றுலா வர்றவங்களோட வண்டிகளை எல்லையிலேயே வழிமறைச்சு எந்த விதமான அரசு சார்பில் உள்ள அதிகாரிகள் செக் பண்றது கிடையாது. ஆனா கிராமத்துல உள்ள மக்களே சோதனையில ஈடுபடுறாங்க. அப்படி சோதனை செய்யும் போது பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரியான எதுனா பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா உள்ள போகிறதுக்கு அனுமதி கிடையாதான். ஒருவேளை செக் பண்ணிட்டு எதுவும் இல்ல அப்படின்னா அவங்களோட சிரமத்துக்கு மன்னிப்பும் கேட்டுட்டு வாழ்த்துக்கள் சொல்லியும் அனுப்பி வச்சிருவாங்களாம். கேக்குறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்குது இல்லையா? வேற எங்கேயும் இல்லங்க, சிக்கிம் மாநிலத்தோட வடகிழக்கு பகுதியில உள்ள ஒரு மலை கிராமம் தான் லாச்சுங். லாச்சுங் கிராம மக்கள் எல்லாருமே முழுமையா பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்துட்டாங்களாம். லாச்சுங் கிராமம் தான் சிக்கிம் மாநிலத்தோட ஒரு நல்ல சிறந்த சுற்றுலா பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். லாச்சுங் கிராமத்துல நல்ல பச்சை புல்வெளி, அழகான குட்டி குட்டி இடம், மலைப்பகுதின்னு எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுனால அதிகமான சுற்றுலா பயணிகளை இதுவரை ஈர்த்திருக்குதான். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஊருக்கான தனி சிறப்பே பிளாஸ்டிக் தடை தான். குறிப்பா விலைக்கு விற்கப்படுற இந்த தண்ணி பாட்டில் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஊருக்குள்ள எடுத்துட்டு போக அனுமதியே கிடையாதான். அதையும் மீறி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் வரை ஒரு ஆளுக்கு அபராதம். அதை தவிர எந்த விதமான பிளாஸ்டிக் பாட்டில்களுக்குமே உள்ள அலோட் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வர இந்தியால பிளாஸ்டிக் இல்லாத ஒரே கிராமமா இருக்குது லாச்சுங். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கண்டிப்பா நாமளும் நாம முத யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சாலே போதும் போல ஊரே சுத்தமாகிரும். சோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த சிக்கிம் மாநிலத்துல உள்ள லாச்சுங் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா பிளாஸ்டிக் கூட போயிடாதீங்க, உள்ளக்க அலௌட் இல்ல. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இவாஸ்னி. பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு சின்ன பொருள் நம்மளுடைய பூமியில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில நம்மளுடைய நாள் தொடங்குறதுல இருந்து நம்ம நாள் முடிகிற வரைக்கும், அதாவது அன்னைக்கு நைட்டு முடிகிற வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது, பிளாஸ்டிக்னால செஞ்ச பொருட்களை யூஸ் பண்ணாத ஆட்களும் கிடையாது. அப்படிதான் இன்னைக்கான உலகம் வந்து பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனை விட, ஏன் பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனை விட இப்ப உள்ள ஜெனரேஷன் மட்டும்தான் ஏதோ சொல்ற பேச கேட்பாங்க அப்படின்னு கூட தோணுது. அது மட்டும் கிடையாது, பிளாஸ்டிக் எல்லாம் எவ்வளவு கெடுதல் தெரியுமா அப்படின்னு மக்கள்கிட்ட போய் எப்படி சொல்றதுன்னு இருந்த காலம் மாறி இப்ப நமக்கே தெரிய வந்திருக்குது பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்குன்னு. சோ அப்படி வந்த நம்மளால இதை பயன்படுத்த அகற்றாமையோ இருக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். அதுலயும் ஒரு பொருளோட பங்கு நம்ம சுற்றுச்சூழல்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. எதுன்னு தெரியுமா? என்னதான் நம்ம டிஜிட்டலைஸா மாறிட்டு வந்தாலும் எழுத யூஸ் ஆகுற பேனாக்கள், குறிப்பா பிளாஸ்டிக் பேனாக்கள் பயங்கரமா சுத்திட்டு இருக்குது. பிளாஸ்டிக் யூசேஜ்ல பேனாக்களோட பங்கு மட்டுமே 70%. ஸ்கூலு, காலேஜ், ஆபீஸ்னு ஏன் இங்க பலரோட பேனாக்களுக்கான மாச செலவு மட்டுமே ₹100 தொட்டுறது. 5 ரூபாய் பேனாக்கிய 5 ரூபாய் செலவு பண்ணி ரீஃபில் மாத்தணும், புதுசா வாங்கிடலாமே அப்படின்னு நாமளும் பிளாஸ்டிக் பேனாக்களை வாங்கி குவிக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலாவே இருக்குது. வருஷத்துக்கு இந்தியால மட்டுமே தூக்கி எறிய

பிளாஸ்டிக் பேனாக்களோட எண்ணிக்கை மட்டுமே 450 கோடி. நாம தூக்கி எறிகிற பேனாக்கள்ல இருந்து கார்சினோஜெனிக் கார்டீனியம் அப்படின்ற ஒரு நச்சு பொருள் நம்மளுடைய பூமியிலையும் தண்ணியிலயுமே கலக்குது. இது மண்ணோட வேதியியல் தன்மையை மாத்தி தண்ணி சாப்பாடுன்னு இது மூலமா நம்மளுடைய உடலுக்குள்ள வந்து பிரச்சனைகளையுமே ஏற்படுத்துது. இதுக்காகவே மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பேனாக்களை கலெக்ட் பண்ணி அதை மறுசுழற்சியுமே செய்யறாங்களாம். அதுக்கு பதிலா விதை பேனாக்களையும் மூங்கில் பேனாக்களையும் கொடுக்கறாங்க. இத முறையா அகற்ற வேண்டியது முக்கியமானதா இருந்தாலும் ஒரு நுகர்வோரா, அதாவது நாம ஒரு நீடிச்ச நிலையான பொருளை வாங்குறது முக்கியம் இல்லையா, அதுக்கு அதை தயாரிக்கிற நிறுவனமும் பொறுப்பேற்கணும். சோ பேனாக்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நுகர்வோரா கண்டிப்பா யோசிங்க, இந்த பேனா எவ்வளவு நாள் இருக்கும், இல்ல இந்த பேனாவை பூமியில போட்டோம் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு யோசித்தாலே இங்க பாதி பிளாஸ்டிக் பேனாக்களோட எண்ணிக்கையே குறைஞ்சு. ஏன், நம்மளுடைய அம்மா அப்பா காலத்துல பெரும்பாலும் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு பேனா தான். ஆனா அதையும் இந்த காலத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு பதிலா நம்ம வாங்கக்கூடிய பேனா ஒரு நீடிச்ச ஒரு பயணம் தரக்கூடிய பேனாவா இருக்குமா அப்படின்னு யோசித்து பாக்கலாம். அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: பிளாஸ்டிக்கை முறையாக அகற்ற நம்ம கிட்ட போதுமான விழிப்புணர்வு இருக்குதா? அது மட்டும் கிடையாது, பயன்படுத்த ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போற வார இடங்கள்ல எல்லாமே அதை அப்படி அப்படியே முறையா நம்ம வந்து அகற்றாம போட்டுட்டு வந்துடுறோம். குறிப்பா சுற்றுலா தலங்கள்ல, அதுலயும் நம்ம பகுதியான தனுஷ்கோடி பகுதியிலயுமே. சோ இந்த ஒரு நிலையை தவிர்க்க என்ன செய்யலாம், இதை பத்தி தான் இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலயுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் வாஷ்னி. பிளாஸ்டிக்க முறையாக அகற்ற போதுமான விழிப்புணர்வு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கண்டிப்பா இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு ஸ்கூல் நோட் புக்லயா இருக்கட்டும், இல்ல பிளாஸ்டிக் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா அதுலயே ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியுமே கொடுத்துடுறாங்க. ஆனா அதையுமே நிறைய பேர் படிச்சு பாக்குறமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா பிளாஸ்டிக்க முறையாக அகற்ற மொத்தம் 3 வழிகள் இருக்குது, அதை மட்டும் நம்மளால சொல்ல முடியும். அதுலயும் இந்த ஸ்கூல் நோட் புக்ஸ் வாங்குற பொருளுக்கு பின்னாடி எல்லாம் போட்டிருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு 3 விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த பயன்பாட்டை அப்படியே குறைக்கிறது. ரெண்டாவது மறுபயன்பாடு, அதாவது அந்த ஒரு பொருளையே நம்மளால எத்தனை தடவை திரும்ப யூஸ் பண்ண முடியுமோ நல்ல பிளாஸ்டிக்கா இருந்தா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது மறுசுழற்சி, அந்த பொருளை கண்டிப்பா வேறு விதமா நம்ம வந்து பயனுள்ள விஷயமா யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றதுதான் மறுசுழற்சி. அதுல நம்மளால தவிர்க்கவே முடியாத அத்தியாவசிய தேவைகளை குறைஞ்ச அளவுல யூஸ் பண்ணாலே போதுமானது. இதுல ரிடியூஸ் அப்படின்ற முதல் விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை குறைஞ்ச அளவுல நம்ம வந்து பிளாஸ்டிக்க யூஸ் பண்றதுதான். அதாவது இப்ப எந்த அளவுக்கு நம்ம நாட்டுல பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாயிட்டு வருதோ அதே அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளுமே அதிகமாயிட்டு வருது. உதாரணமா இன்னைக்கான வாழ்க்கை சூழல்ல டிவி அப்படின்றது அத்தியாவசியமான ஒண்ணு அப்படின்னு இருந்தாலும் நிறைய பேர் வீட்டுல 2-3 டிவி எல்லாம் வச்சிருக்கோம். அதே போல ஒரு நபரே கிட்டத்தட்ட 2-3 போன் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்றது இப்ப தேவையில்லாத ஒரு விஷயம் தான். சோ இந்த மாதிரியான பொருட்களோட பயன்பாட்டை குறைச்சுக்கிட்டாலே இங்க எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் பாதிக்கு மேல சேராது. அது மட்டும் கிடையாதுங்க, பிளாஸ்டிக் பொருட்களை தேவையில்லாம வாங்குறதையும் பயன்படுத்துறதையும் குறைக்கிறது தான் இந்த ரேடியோஸ். பிளாஸ்டிக் பயன்படுத்தாம இருக்க முடியும் அப்படின்ற இடங்கள்ல மாற்று பொருட்களை தேர்வு செய்யறதுதான் கரெக்ட். உதாரணமா கடைக்கு போறதுக்கு துணிப்பை எடுத்துட்டு போறதும், ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் கப்பு, ஸ்ட்ரா, தட்டு மாதிரியான பொருட்களை தவிர்க்கிறதும் ரொம்பவே முக்கியம். இதனாலதான் அதிக அளவு பிளாஸ்டிக் கழிவுகளே உருவாகும். சோ இதோட பயன்பாட்டை குறைச்சாலே முக்காவாசியான பிளாஸ்டிக் கழிவுகள் பொது இடங்கள்ல தவிர்த்தரலாம். அடுத்ததா பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் பிளாஸ்டிக். ஆனா அத கரெக்டான இடத்துலதான் போடுறமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலர் அத வந்து கரெக்டா குப்பை தொட்டி இருக்கு அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சு போடுவோம். இல்ல ஒரு சிலர் நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துலயோ இல்ல நம்ம எங்கேயாவது போயிருக்கோம் அப்படின்னா அங்கேயே போட்டு வந்துருவோம். குறிப்பா இது நடக்கிறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுற்றுலா தலங்கள்ல. அதுலயும் குறிப்பா நம்ம ஊர்ல பல இடங்கள்ல இந்த பிரச்சனை தான் இருக்குது. இதுல ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னா நம்ம ஊரு தனுஷ்கோடி கடற்கரை. சோ அந்த கடற்கரையில எங்க சுத்தி பார்த்தாலுமே திரும்ப வந்து நமக்கு கடல் தான் தெரியும். ஆனா அப்படி ஒரு இடத்துல இன்னொரு ஒரு பொருளும் தெரியுது அப்படின்னா அது குறிப்பா பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். இந்த ஒரு நிலையை தவிர்க்க என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக்க முறையாகற்ற நம்ம கிட்ட போதுமான விழிப்புணர்வு இருக்குதா? இத பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியிலுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் நம்மள சுத்தி உள்ள இடங்கள்ல இருக்குதுன்னு தெரியும். குறிப்பா பசுவோட வயிற்றுக்குள்ள இருக்கு, பார்க்கக்கூடிய குப்பை மேடுகள்ல இருக்கு, சுற்றுலாக்கான இடங்கள்ல இருக்குதுன்னு முக்காவாசி இடங்கள்ல பிளாஸ்டிக் தான். அவ்வளோ ஏன் நம்ம உடம்புக்குள்ள கண்டுபிடிச்சு எடுத்தா கூட கண்டிப்பா ஒரு ஏடிஎம் கார்டு சைஸ்ல பிளாஸ்டிக்ஸ் வருமா? சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதாங்க உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா கர்ப்பமா இருக்கிற கர்ப்பிணிகளோட நஞ்சு கொடியில பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் உண்மைதான். சமீபமா நடத்தப்பட்ட ஆய்வுல கண்டுபிடிச்சதுதான் இந்த நஞ்சு கொடியில பிளாஸ்டிக். பிறந்த குழந்தைங்களோட நஞ்சு கொடியில பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ப்பிணிகளோட அனுமதி வாங்கி மாதிரிகளை சேகரிச்சதுல ஏங்கிற பிளாஸ்டிக் துகள்கள் 0.43 மைக்ரோகிராம்ல இருந்து 1.15 மைக்ரோகிராம் வர பிளாஸ்டிக்ஸ் இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்களேன், ஒரு தாயோட நஞ்சு கொடி வரையில இன்னைக்கான பிளாஸ்டிக்ஸ் ஓட ஆதிக்கத்தை. அடுத்ததா களத்துல இருந்து நேயர் அலெக்ஸ் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம்க்கா, உங்களை பத்தி சொல்லுங்கக்கா.
4: நான் பாம்பன் தான். அலெக்ஸ்
3: அக்கா, இப்ப நம்ம பகுதிகளில் ஒரு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் மாதிரியும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாரும் நிறைஞ்சிருக்கு. இவ்வளவு பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்கு, இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன?
4: பிளாஸ்டிக் குப்பைகள் எதனால இருக்குதுன்னா கடையில வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்களின் மூலயமா தான் வரும். நம்ம தேடி போய் பிளாஸ்டிக்ல நம்ம சேகரிக்க போறது இல்ல. நம்ம ஒரு கடைக்கு போய் நம்ம தேடி ஒரு ஜாமான் வாங்கும் போது அதுலயே பிளாஸ்டிக் இருக்கு. அதை தவிர்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து குறையும்.
3: ஆனா இந்த காலகட்டத்தில் பிளாஸ்டிக் தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
4: கண்டிப்பா முடியாது. ஏன்னா மேக்சிமம் வந்து கடைகள்ல இருந்தா நமக்கு பொருட்கள் வந்து பிளாஸ்டிக்லயே வருது. ஏன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் தயாரிக்க போறது இல்ல. தயாரிப்பு நிறுவனமே வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் தவிர்த்தாதான் உண்டு. நம்ம போய் ஒரு கடைகள்ல வந்து தானால ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஷாம்பு வாங்கினா கூட அந்த இதுல வந்து கவர் தான் இருக்குது. இப்போ நம்ம டப்பால வந்து இருந்துச்சு, அந்த டப்பால தான் நம்ம யூஸ் பண்ற மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா நம்ம இந்த கண்டிப்பா வந்து இந்த கவர்கள்லாம் வந்து தவிர்க்கப்படலாம்.
3: சரி, இப்போ ஒரு பிளாஸ்டிக்கே தவிர்க்க முடியாத எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இருப்போம். அது குப்பைக்கு போகும்போது அந்த குப்பை வந்து சரிவர அகற்றப்படாம இருக்கு. ஊருக்குள்ள அந்த பிளாஸ்டிக் குப்பையில இருக்கு, அதை நிர்வகிக்க முடியாது. அந்த பிளாஸ்டிக் குப்பை வாசி நம்ம எடுத்துக்கணும், அதை கிளீன் பண்றது இந்த மாதிரி.
4: அது வந்து நம்ம வந்து வீட்டுல வந்து யூஸ் பண்ற பொருட்களை வந்து அவங்களா எரிச்சு சுத்திகரிச்சாதான் உண்டு. மத்தபடி வந்து சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டுல வந்து அந்த பிளாஸ்டிக்கை எரிக்கும் போது அதனால சுவாச கேடு உண்டாகுன்னு வீட்டுல பெரும்பாலும் வந்து பிளாஸ்டிக் எரிக்க மாட்டாங்க. அதை வந்து குப்பையில தான் போடுவாங்க. குப்பையில வந்து தரம் பிரிச்சே போட சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தரம் பிரிச்சு போடுற மாதிரி யாருமே வந்து தரம் பிரிச்சு போடுற மாதிரி முன் வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவசர உலகத்துல நம்ம ஓடணுமா, அடுக்கடுத்து என்ன செய்வோம் அதுக்கடுத்து என்ன செய்வோங்கிறதா ஓடுவோமே தவிர இந்த குப்பையை இதுல போடுவோம் அந்த குப்பையை அதுல போடுவோம் போய் யாரும் தேடி போட மாட்டாங்க. தேடி போடாத பட்சத்துல நம்ம போய் இந்த பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கிறது சாமானிய மக்களால முடியாது.
3: இந்த நேரத்தில் நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு நடுவில் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நிறைய பேர் யோசிக்கவே மாட்டோம். நன்றி கருத்து.
4: தேங்க்யூ.
2: கண்டிப்பா நம்ம அக்கா சொன்னது மாதிரி நாம தான் பயன்பாடை குறைக்க வேண்டிய ஒரு நபர்களாவே இருக்கோம். எங்கேயாவது குப்பை கிடக்குது அப்படின்னா அதுக்கான முதல் காரணமாவும் நாம தான் இருப்போம். அதனால அதை எந்த இடத்துல முறையா போடணுமோ அதை போட்டா மட்டும்தான் நம்மளுடைய ஊரும் சரி நம்மளுடைய சுற்றுலா தலமும் பாக்குறதுக்கே அழகா இருக்கும். அடுத்ததா ஒரு குப்பையை முறையா அகற்றணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது மறுசுழற்சி. இது குப்பையை அகற்ற ஒரு சரியான வழியான்னு கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி மறுசுழற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது யூஸ் பண்ணிட்டு முடிச்ச பிளாஸ்டிக் பொருட்களை குப்பையா வீசாம மறுசுழற்சி மையங்களுக்கு அனுப்பி புதிய பொருளா மாத்துறது தான் ரீசைக்கிள், அதாவது மறுசுழற்சி. இது மூலமா பிளாஸ்டிக் தயாரிக்க வேண்டிய மூல பொருட்கள் சேவ் பண்ணப்படுது. அதே நேரத்துல சுற்றுச்சூழலுக்கு போற பிளாஸ்டிக் கழிவுமே குறையுது. இப்படி மறுசுழற்சி செய்யறது மூலமா இயற்கையான மூல பொருட்கள் குப்பையில வீணாகிறது தடுக்கிறது மட்டும் இல்லாம புதுசா ஒரு பொருளை உருவாக்க அதுக்கான மூல பொருட்களோட தேவைக்கான பூமியோட வளம் சுரண்டப்படுறதுமே தவிர்க்கப்படுது. பிளாஸ்டிக், பேப்பர், கண்ணாடி, உலோகம், மின்னணு சாதனம்னு பொருத்தமான இடங்கள்ல நம்ம ரீசைக்கிளிங்க்கு கொடுக்கலாம். ஏன், நம்ம வீட்டுக்கிட்டே இந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் வாங்க வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப விளிம்பு நிலையில உள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னா பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு ஈடா பணம் வாங்க தேவையே கிடையாது. உண்மையிலேயே நம்ம குப்பையை கையாளுறவங்க அவங்களுக்கு தான் நாம கடமைப்பட்டிருக்கோம். பொருட்களை மறுசுழற்சிக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சுத்தமானதாவும் அது ஹேண்டில் பண்றவங்களுக்கு எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தாத மாதிரி அதை நாம செக் பண்ணிக்கணும். மறுசுழற்சியில தொழில் முறையா செய்யற மக்களை விட விளிம்பு நிலையில உள்ள மக்களையே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு தரப்பினருக்கும் இது ஒரு சாதகமான விஷயமா அமையும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற வீடு அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: பூமியில உள்ள மொத்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் ஒரு நாடா கற்பனை செஞ்சோம் அப்படின்னா அதுதான் இந்த பசுமை குடில் வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃபுளோரோ கார்பன் அப்படின்ற மாதிரியான பல வாயுக்களை உற்பத்தி செய்யற ஒரு அஞ்சாவது பெரிய நாடாவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள்ன்றது நம்ம நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்குது. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் இவாஷினி. கடந்த ஒரு 30 வருஷமாவே மறுசுழற்சி மட்டும்தான் பிளாஸ்டிக்கான ஒரு தீர்வா நிறைய இடங்கள்ல நாமளுமே கேட்டுட்டு இருக்கோம். ஆனா 2014 பிறகு பிளாஸ்டிக் மறுசுழற்சிங்கிறது 4% குறைஞ்சிருக்குதே தவிர அதிகரிக்கவே இல்லைன்னு தான் கிரீன் பீஸ் அறிக்கையுமே சொல்லுது. கண்ணாடி, பேப்பர் மாதிரி நிறைய வகையான பிளாஸ்டிக்களை மொத்தமா சேர்த்து மறுசுழற்சி செய்யவே முடியாது. இதனால ஒரு குறிப்பிட்ட அளவுல மட்டும்தான் பிளாஸ்டிக்க மறுசுழற்சி செய்யவே முடியும். சோ மறுசுழற்சி செஞ்சுட்டா போதும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறுன்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களுமே சொல்றாங்க. சோ பிளாஸ்டிக் குப்பைகளை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல அதோட உற்பத்திய குறைக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி தனிநபரா ஒவ்வொருத்தவங்களுமே பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்த்தா மட்டும்தான் இந்த பிளாஸ்டிக் பொருட்களோட பயன்பாட்டையே குறைக்க முடியும். அதுல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா கூட அதை முறையா அகற்றணும் அப்படின்னா நம்மளுடைய பூமிக்கு பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது. அதுல ஒரு விஷயம் தான் ரீயூஸ், அதாவது மறுபடியும் யூஸ் பண்றது. ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியாம அதை மறுபடியும் யூஸ் பண்றதுக்கோ இல்ல வேறு விதமா யூஸ் பண்றது தான் ரீயூஸ்னு சொல்லுவோம். இதனால புது பொருள் வாங்குற தேவை அப்படின்றது கம்மியாகும், பிளாஸ்டிக் கழிவுகளுமே குறையும். உதாரணமா இந்த துணி பையெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை மறுபடியும் யூஸ் பண்றது, தரமான தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுட்டு அதுல தண்ணி நிரப்பி யூஸ் பண்றது, கண்ணாடி ஜாடி டப்பாலாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து மறுபொருளா பொருள்லாம் சேமிக்க யூஸ் பண்றது, அடுத்து வீட்டுல அதிகமான பழைய துணி எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் பழைய துணி சேர்ந்துச்சு அப்படின்னா அதை ஒரு தலவாணியா தச்சு கொடுப்பாங்க, இல்ல கால் மிதியடியா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நாம பயன்படுத்திக்கலாம். சொல்ல போனா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலா ரொம்ப நாள் எந்த ஒரு பொருள் வருமோ அதை செலக்ட் பண்றது மட்டும்தான் நமக்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்குமே நல்லது. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒன்னும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: மனுஷ உடல்ல பிளாஸ்டிக் இருக்கா அப்படின்னு தேடணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு ஏடிஎம் கார்டு சைஸ்லயாவது நம்ம உடம்புல இருந்து பிளாஸ்டிக் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள்லயுமே சொல்றாங்க. சோ அது வாட்டுக்குள்ள அப்படியே தானே இருக்கு அப்படின்னு நாமளும் நினைக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் பல விதமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. சமீபத்துல நடந்த ஒரு ஆய்வுல ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நபர்களுடைய உடல்ல பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாத்திருக்காங்க. அப்படி ஆய்வுல கலந்துகிட்டவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் செக் பண்ணி பாக்கும்போது சிலருக்கு ரத்தத்துல அந்த நானோ பிளாஸ்டிக் துகள்கள் வந்து கலந்திருக்கிறதா ஆய்வாளர்களுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குட்டி குட்டியான துகள்கள் தான் இன்னுமே ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தி ஓட்டத்தையும் தடை பண்ணி அதோட வீக்

ஓட்டத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த மாரடைப்பு இல்ல வந்து இந்த பக்கவாதம் வர்றதுக்கான காரணங்களா கூட இருக்குது. ஆனா இந்த நானோ பிளாஸ்டிக் துகள்கள் மட்டுமே இதுக்கான காரணமா சொல்ல முடியாதுங்க. சரி, எப்படி பிளாஸ்டிக் துகள்கள் வெளியிருந்து நம்மளுடைய உடலுக்குள்ள போனா கூட பரவாயில்ல, அது எப்படி ரத்தத்துல கலக்குது அப்படின்னு தெரியுமா? கண்டிப்பா நுரையீரல் வழியாதான். நுரையீரல் வழியாதான் பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம ரத்தத்துக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்க? ஆனா அதான் உண்மை. குறிப்பா இந்த வண்டியோட டயர்லாம் இருக்குல்லையா, அது அதிகமா ரோட்ல பட்டு தேயும் போது அதுல இருந்தே நிறைய பிளாஸ்டிக் துகள்கள் காத்துல பரவுமா. ஏற்கனவே மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் பரவி இருக்கிற நேரத்துல இந்த சிகரெட் புகையா இருக்கட்டும் இல்ல புகையிலை இதோட நுண்துகள்களுமே நம்மளுடைய நுரையீரலோட ஆழமான பகுதிக்குள்ள போயிட்டு நம்மளுடைய நுரையீரல்ல ஆல்ரெடி வந்து இந்த காற்று பைகள்லாம் இருக்கும். அந்த காற்று பைகள் அப்படின்றது ரொம்பவே சாஃப்டானது. அதுக்குள்ள இந்த துகள்கள்லாம் போகும்போது காற்று பைகளை கடந்து நேரடியா ரத்த ஓட்டத்துக்குள்ளேயுமே போயிருது. குறிப்பா இந்த சோதனை செஞ்சாங்க இல்லையா, அந்த நோயாளிகளோட ரத்தத்துல இந்த பேக்கிங் செய்யலாம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் அதாவது பாலியத்திலின் துகள்கள்னு சொல்லுவாங்க, அதுதான் அதிகமா இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான காரணங்களா இந்த சூடான சில சாப்பாட பிளாஸ்டிக் பைகள்ல நிறைய பேர் வாங்கிட்டு வருவோம். குறிப்பா இந்த டீயா இருக்கட்டும் இல்ல சாம்பார் சட்னி சால்னா இப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம அந்த பிளாஸ்டிக் கவர்கள்ல தான் வாங்கிட்டு வரோம். சோ அதுக்கு பதிலா பாத்திரம் மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலே இந்த மாதிரியான பிளாஸ்டிக் மூலமா மனுஷ உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சோ என்னதான் வந்து பல இடங்கள்ல பிளாஸ்டிக் பயன்படுத்த கூடாது இல்ல நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொன்னா கூட திரும்ப கேக்குறது நாமளாதான் இருக்குது. அதனால பழக்க வழக்கம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து முதல்ல ஆரம்பிச்சாதான் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: குப்பையை உருவாக்குறது நாம தான், அதனால அதை முறையா அகற்றுற பொறுப்பும் நமக்கு தானே இருக்கணும். பயன்படுத்த ஈஸியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் பைகளை குறிப்பா, இதுலயும் சுற்றுலா தலம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறோம் இல்ல பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னாவே பிளாஸ்டிக் பைகள் தான். அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்றோம், நம்ம சாப்பிட்ட ஏதோ ஒரு இலை எடுத்து போடுறோம் அப்படின்னாவே அதை யூஸ் பண்றதுக்கு பிளாஸ்டிக் பைகளை தான் பயன்படுத்துறோம். அதை முறையா குப்பை தொட்டில போடுறோமா அப்படின்னு கேட்டா பல பேர் போடுறது கிடையாது, அப்படியே ரோட்ல போட்டுட்டு போயிடுறோம். இதனால அந்த சுற்றுலா இடமே நிறைய வகையில பாதி நம்மளுடைய பழக்க வழக்கத்துல மாற்றம் ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனைய சரி செய்ய முடியும். அதே சமயம் பிளாஸ்டிக் அகற்ற முறையான வழிகளையும் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மறு பயன்பாட்டா இருக்கலாம், இல்ல பயன்பாட்டையே குறைச்சுக்கிறது, இல்ல மறுசுழற்சி செய்யறது, இந்த மாதிரியான நல்ல முறைகள்ல எப்படிலாம் நம்மளால பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பா நாம எல்லாருமே கத்து வச்சுக்கணும். அது மட்டும் கிடையாது, எங்கயாவது நம்ம ஃபேமிலியா வெளியே போறோம் அப்படின்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் குப்பைய கண்டிப்பா குப்பை தொட்டில போடணும். இல்ல அப்படின்னா பிளாஸ்டிக் பயன்படுத்துறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு மறு பயன்பாடு இல்ல வந்து வேற விதமா யூஸ் பண்றது இந்த பொருட்களை வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். இப்படிலாம் பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு சுற்றுலா தலமா இருக்கட்டும், நம்மளுடைய பூமியா இருக்கட்டும், எல்லாமே செழிப்பாவே இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்மளுடைய சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய அந்த தனுஷ்கோடியில வந்து என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குது, அதே சமயத்துல அந்த குப்பையை அகற்றணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வோட இருக்கமா, இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரியான மற்றொரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்ற பாதையில கொண்டு போற ஒரு சக்தி வந்து பெண்கள் கிட்ட தாங்க இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு தன்னம்பிக்கையோட தானும் முன்னேறி போய் மற்ற பெண்களுக்குமே ஒரு முன் உதாரணமா இருப்பாங்க. அதுலயுமே ஒரு பெண் எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னேறி போகிறத தடுக்க ஆள் இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எல்லாராலையுமே எல்லா சூழ்நிலைகளையும் அவங்களோட வாழ்க்கையில நேர்மையா இருக்க முடியாதுங்க. அதுக்காக எல்லாரும் தப்பு பண்றோம்னு சொல்லல. வாழ்க்கையில சில நேரங்கள்ல தடுமாற்றம் வர்றது வந்து இயல்பான ஒரு செயல் தானே. ஆனா தன்னோட வேலைக்கும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் உண்மையா நடந்துக்கிற நிறைய பெண்களுமே இப்போ வரைக்கும் இருக்கதான் செய்யறாங்க. அப்படி ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சென்னை திருவல்லிக்கேணி அனுமந்தபுரத்துல வாழ்ந்துட்டு வர்றவங்க தாங்க தூய்மை பணியாளர் பத்மா. சோ இவங்களோட கணவர் வந்து ஆட்டோ டிரைவரா இருக்காங்க. 2 குழந்தைங்களுக்கு தாயான பத்மா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா காலையில சீக்கிரமே எந்திரிச்சு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு தன்னோட 2 குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வேலைக்கு போவாங்களாம். அதாவது காலையில 6 மணிக்குங்க. நம்மள இன்னுமே நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு எந்திக்கிறவங்களாதாங்க இருக்கும். ஆனா இவங்க காலையில சீக்கிரமே எந்திரிச்சு 6 மணிக்குலாம் அவங்கள வேலையை பாக்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தானே. அப்படி அவங்க வேலையை முடிச்சுட்டு வரும்போதுதான் ரோட்டோரமா ஒரு பை கடந்திருக்கு. சரி, ஏதாவது சாப்பாட்டு பையா இருக்குமோன்னு எடுத்தவங்களுக்கு பைய திறந்து பார்த்ததுமே ஒரு அதிர்ச்சி தாங்க. ஏன்னா அந்த பையில இருந்தது சாப்பாடோ இல்ல பணமோ இல்ல, அந்த பை முழுசுமே தங்க நகைகள். மொத்தமா 45 பவுன் இருந்திருக்கு. சோ இப்ப தங்க விக்கிற விலைக்கு யாராவது கையில 1 கிராமுக்கு மூக்குத்தி கிடைச்சா கூட நம்மளுக்கு இன்னைக்கு லக்கு தான்ப்பா அப்படின்னு நினைச்சு நம்மளே இத வச்சுக்கலாம், ஏதாவது தேவைக்கு பயன்படுன்னு நினைக்கிற இந்த காலத்துல நகை இருந்த பைய பார்த்ததுமே கொஞ்சம் கூட மனசுல அதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம அந்த நகையை தொலைச்சவங்க எவ்வளவு வேதனையில இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு ஒரு வித பதட்டத்துல நேரா இவங்க போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஆபீசர்ட்ட கொடுத்துருக்காங்க. சோ அவங்க கிட்ட நகையை கொடுக்கவும் அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களையும் கூட்டிட்டே போயிருக்காங்க. சோ நகையை பறி கொடுத்தவங்களும் கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவும் அவங்க கிட்டயே நேரடியா நகையும் கொப்படைச்சிருக்காங்க. சோ இவங்களோட இந்த செயல் சமூக ஊடகங்கள்ல வரவுமே நிறைய திரைப்பட கலைஞர்களும் நிறைய அமைச்சர்களுமே அவங்களோட வாழ்த்துக்களையும் அவங்களோட நேர்மைய பாராட்டி பரிசுகளுமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட குழந்தைங்களான ரகு ரமணி அவங்க 2 பேருமே அம்மா உங்களோட நல்ல குணத்துக்காக தான் நீங்க வந்து இப்போ இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல முக்கியமான 2 விஷயம் இருக்குங்க. என்னன்னா இவங்களோட நேர்மையை பாராட்டி போஸ்ட் ஆபீஸ்ல இப்ப இவங்களோட போட்டோ வச்ச ஸ்டாம்ப் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்களோட கணவரான சுப்பிரமணியமே இதுக்கு முன்னாடி ஒருக்க அவங்க ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது ஒரு பை கிடைச்சி அதுல இருந்த பணத்தையும் காவல் நிலையத்துல ஒப்படைச்சு அதுக்கான பரிசு தொகையுமே வாங்கியிருக்காங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இவங்கள சொல்லலாங்க. சோ நம்ம கிட்ட சொத்து சுகம்னு எதுவுமே இல்லாட்டியும் நம்ம கிட்ட நேர்மை அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில நம்ம உயர்ந்த நிலையை அடையலான்னு நிரூபிச்சிருக்கிற துப்புரவு பணியாளர் பத்மாவுக்கு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இந்த குழந்தைங்களை குளிப்பாட்டும் போது மட்டும் ஒரு ஸ்பெஷலான குளியல் பொடியை பயன்படுத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? இப்பவுமே நிறைய பேர் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறதால கண்டிப்பா பாத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த குளியல் பொடி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு எண்ணெய் எல்லாம் நீக்கி நம்மளோட சருமத்தை சுத்தமாகவும் மென்மையாகவும் வச்சுக்கும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு இந்த வெளியே மண்ணுக்குள்ள விளையாண்டு வந்தா மாதிரி அரிப்பு சொல்லாம் வரும்ல, சோ அந்த மாதிரி வர்ற சரும பிரச்சனைகள் கூட இந்த பொடி போட்டு குளிக்க வைக்கும் போது அதெல்லாம் சரியாகும். இயற்கையாவே ஒரு வாசம் இருக்கிறதால நம்ம உடல்ல துர்நாற்றத்தையுமே இது குறைக்க உதவி செய்யுது. சோ அப்படிப்பட்ட இந்த குளியல் பொடியோட பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். சரி, இருந்தாலும் நானே சொல்றேன். அந்த பொடி என்னன்னா நலங்கு மாவு தாங்க. பொதுவா இதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா 21 வகையான மூலிகையை வச்சு பண்ணுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு 21 பொருட்கள்னு சொல்லும் போதே செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியில வெறும் 9 பொருட்களை மட்டும் வச்சு எப்படி நம்ம வீட்டுல இருந்தே இந்த பொடியை நம்ம செஞ்சு விற்பனை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நலங்கு மாவு செய்ய தேவையான பொருட்கள் என்னலானா பாசிப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், வேப்பில, ரோஜா இதழ்கள், அப்புறம் வெட்டி வேர், ஆவாரம் பூ, பூளாங்கிழங்கு, கற்பூரவள்ளி இல, நன்னாரி வேர், அவ்வளோதாங்க. இந்த எல்லா பொருட்களையுமே நம்ம மருந்து கடையில வாங்கி நல்லா வெயில காய வச்சதுக்கு அப்புறமா மில்லையோ இல்லைன்னா மிக்சி ஜார்லயோ போட்டு நல்லா பொடியா அரைச்சு எடுத்துக்கிட்டு இதை நம்ம குளிக்கும் போது நம்மளோட உடம்புக்கு தேய்ச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான முறைதாங்க. இந்த மாவுக்கு வந்து நம்ம நலங்கு மாவு இல்லைன்னா இயற்கை மூலிகை குளியல் பொடின்னு பெயர் வச்சு அதை தயாரிச்ச தேதி பயன்படுத்துற முறையும் நம்ம லேபிளா ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன கவர்கள்லையோ இல்லைன்னா ஈரம் இல்லாத பாட்டில போட்டு கூட நம்ம 100 கிராம், 200 கிராம், 500 கிராம்னு அளவா பேக் செஞ்சு விற்பனை பண்ணோம்னா வாங்குறவங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஸோ இதை நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மளிகை கடையிலையோ ஆயுர்வேத மூலிகை கடையிலையோ இல்லைன்னா பெண்களுக்கான அழகு பொருட்கள்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடையில கொடுத்து கூட நம்ம விற்பனை பண்ணலாங்க. இதையும் தாண்டி சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நமக்கு தெரிஞ்ச நம்மளோட நண்பர்கள்கிட்டையும் நம்மளோட உறவினர்கள்கிட்டையும் விற்பனை பண்ணி கூட நம்ம லாபம் பார்க்கலாம். அதுவும் இல்லைன்னா இயற்கை மூலிகை பொருட்களுக்கான கண்காட்சியெல்லாம் வைப்பாங்கல்ல, அங்க கூட ஸ்டால் போட்டு நம்ம விற்பனை பண்ணலாங்க. ஸோ நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருந்த இந்த நலங்கு மாவு வந்து குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே நம்மளோட சருமத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்க பயன்படுத்தலாம். ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையுமே ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாங்க. ஸோ நம்ம பகுதியிலையுமே அக்கால் மரத்தில் வினி அப்படிங்கிற சகோதரியுமே 21 பொருட்களை வச்சு இந்த நலங்கு மாவை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த நலங்கு மாவு வேணும் அப்படின்னா 9342468273 அப்படிங்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான அளவுல நீங்களும் வாங்கிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்ற கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை.

நம்ம பெற்றோர்கள்னு சொன்னாலுமே இதுல பெண்கள் தாங்க அதிகமான பொறுப்புகளை ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்படி ஒரு தாயா குடும்பத்தை பாத்துக்கிற ஒரு பெண்ணாவும் வேலைக்கு போற ஒரு பெண்ணாவும் ஒரே நேரத்துல பல வேலைகளை பார்த்துட்டு குழந்தைய வளர்க்கறது வந்து பெண்களுக்கு ஒரு சவாலான விஷயமா தாங்க இருக்கு. சோ இவ்வளவு வேலைகளையுமே தாண்டி ஒரு குழந்தைய வளர்க்கும் போது பெண்கள் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியிலுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா போதுமான நேரம் இல்லாதது தாங்க. அதாவது வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலைன்னு பெண்கள் இருக்கிறதால குழந்தைங்களுக்கு கூட அதிகமாக நேரம் செலவிடவே முடியாமல் போயிடும். இதுதான் நிறைய பெண்களுக்கு கவலையான விஷயமே. ஆனால் சும்மா ஆஃபீஸ் வேலைன்னே இருக்கா குழந்தைங்களை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு ஈஸியாக பேசிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குள்ளே இருக்கிற வேதனை அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஆனால் வெளியே பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக தாங்க தெரியும். ரெண்டாவதாக பொருளாதார ரீதியாக வர சவால் தாங்க. அதாவது குழந்தையோட படிப்பு செலவு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அதுக்கான தேவைகள்னு அதை நிறைவேற்றுறதுல கண்டிப்பாக பணம் முக்கியமான ஒன்று இல்லை. ஸோ அப்படி அந்த மாதிரி நேரங்களுமே பெண்களுக்கு கொஞ்சம் சவாலான நேரங்கள் தாங்க. மூணாவதாக குழந்தைங்களோட ஒழுக்கம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களோட கையிலையுமே இந்த மொபைல் ஃபோன் இருக்கும். குழந்தைங்க என்னதான் படிப்பு சம்பந்தமா பார்த்தாலுமே சில நேரங்கள்ல தேவையில்லாத வீடியோக்களையும் பார்த்து கெட்டு போகும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து சரியான பாதையில நடத்துறது வந்து பெண்களுக்கு சவாலான ஒண்ணுதாங்க. நாலாவதா வேலை பார்க்குற பெண்களுக்கும் வேலையும் பார்த்துட்டு குடும்பத்தையும் சரி பண்ணுறது நிஜமாவே ஒரு பெரிய சவால் தாங்க. ஏன்னா வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வேணா வேலைக்கு போகிற பெண்கள் வந்து ஜாலியாக வீட்டு வேலை செய்யாமல் போகிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே சமாளித்து வாழ்கிறாங்கல்ல, நிஜமாவே அவங்க தாங்க சாதனை பெண்களே. ஏன்னா பெற்றோரை பார்த்து தானே குழந்தைங்களும் வளருவாங்க. அஞ்சாவதா மன அழுத்தம். ஸோ குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட கல்வி எப்படி இருக்கும், படித்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்களா, இது எல்லாத்தையுமே நினச்சி பெண்கள் அதிகமாக கவலைப்படுறதால தான் அவங்களுக்கு இந்த மன அழுத்தமே ஏற்படுது. ஸோ இவ்வளோ சவால்கள் இருந்தாலுமே பெண்கள் அது எல்லாத்தையுமே கடந்து வாழ்ந்துட்டாங்க வராங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கே உரித்தான அந்த அன்பும் பொறுமையும் தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பண்புகள் பெண்கள்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ சவால்கள் வந்தாலுமே அதை எதிர்த்து அதில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களையும் இந்த சமுதாயத்தில் ஒரு உண்மையான சக்தியை மாற்ற முடிகிற ஆயுதம் வந்து பெண்கள் தாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு இரு இரு இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பணி நிகழ்ச்சிக்காக. நாமதி நம்ம எங்கேயாச்சும் பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ கொஞ்ச நேரம் பயணம் போறோம்னா ஒரு சிலரை இப்படி பாத்துருப்போங்க. என்ன அப்படின்னா புக்கு படிச்சுட்டே வருவாங்க. அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னு எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு புக்கை படிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து அந்த புக்கு மேலே இருக்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடு கூட சொல்லாங்க. ஆனால் இப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம எதையுமே கண்டுக்காமல் அந்த புக்கை படிக்கிறது ஒரு சில நேரங்களில் தவறாக போயிடும். ஸோ இப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது எதையுமே கண்டுக்காமல் இருக்கிற நேரங்களில் ஒரு சில நேரங்களில் தவறுன்னு சொன்னாலுமே அந்த புக்கை படிக்கும் போது நம்மளுக்கு நிறைய நன்மைகளுமே கிடைக்குதுங்க. ஸோ அப்படி நம்மளோட வாழ்க்கையில் இந்த புத்தகம் வாசிக்கிறத நம்ம ஒரு தொடர் செயலாக வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம தேர்வு செய்கிற புக்களை பொறுத்து, அதாவது நம்ம தேர்வு செஞ்சு படிக்கிற புத்தகங்களை பொறுத்து நம்மளோட வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும். அப்படி புத்தகம் வாசிக்கிறதால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? புத்தகம் படிக்கணும்னு சொன்னோடனே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கூர் இருந்து படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம ஒரு நாளைக்கு வெறும் 6 நிமிஷம் புக்கு படித்தாலே நம்மளோட மன அழுத்தம் வந்து 68% குறையணும் ஆய்வுகள் சொல்லுது. அதாவது நம்ம பாட்டு கேட்குறோம்ல, பாட்டு கேட்குறதோ இல்லைன்னா நடைப்பயிற்சி செய்கிறதை விடவும் இந்த புத்தகம் படிக்கும்போது நம்மளோட மனசு வந்து வேகமாகவே அமைதிப்படுத்தப்படுதுங்க. ரெண்டாவதாக புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வச்சுருக்கவங்கள பார்த்தீங்கன்னா சராசரியாக வாழ்கிறவங்கள விட 2 வருஷம் இவங்க அதிகமான நாட்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா வாசிக்கிறது வந்து நம்மளோட மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்நாளையுமே அதிகரிக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் இந்த புத்தகங்கள்லேருந்து வர அந்த தனித்துவமான வாசனை ரொம்ப பிடிக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிப்ளியோஸ்மியா. ஸோ இது வந்து அந்த புக்கோட மைய அப்புறம் பசை இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நாள் போகவும் தான் இந்த வாசனை உருவாகும். நிறைய பேர் இந்த வாசனைக்காகவே புக்குகளை எடுத்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கதை அப்புறம் நாவல்களை தான் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. ஸோ இப்படி படிக்கிறவங்களுக்கு பேர் வந்து எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு கொள்கிற திறன் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அஞ்சாவதா நம்மளோட உடலுக்கு எப்படி நம்மளுக்கு உடற்பயிற்சியோ அதே மாதிரி தாங்க மூளைக்குமே இந்த வாசிக்கிற பழக்கம். சரி, இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளையோட இணைப்புகளை வலுப்படுத்தி தொடர்ந்து படிக்கிறது வந்து அல்சைமர் டிமென்ஷியா மாதிரியான மறந்தி நோய்கள் வர்ற வாய்ப்பையுமே குறைக்குது. ஆறாவது நம்ம எவ்வளோ அதிகமாக படிக்கிறோமோ அவ்வளோ அதிகமாக நம்மளால் புது புது வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியுங்க. அதே மாதிரி நம்மளோட பேச்சு அப்புறமா எழுத்து திறனையுமே மேம்படுத்தி நமக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ ஏழாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் நிறைய புத்தகங்களை வாங்கி அவங்களோட வீட்டில் அடுக்கி வச்சுருக்க பழக்கத்தை வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சுண்டோகு. இப்படி புத்தகம் வாசிக்கிறவங்க கிட்ட வித்தியாசமான பழக்கங்களுமே இருக்குங்க. எட்டாவதா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி செல்ஃபோனோ இல்லைனா டிவியோ பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்குறத விட நம்ம ஒரு புக் எடுத்து வாசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல தூக்கம் தருங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட மனசை ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தூக்கத்துக்கான எண்ணத்தை நம்மளோட மூளைக்கு அனுப்பி நம்மளை நல்ல தூக்கத்துக்கு வழி செய்யும். ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாவலை படித்து முடித்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சில நாட்களுக்கு இந்த மூளையோட நரம்பில் வந்து நம்ம படித்த அந்த நினைவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதாவது ஒரு நல்ல புத்தகம் வந்து எப்படின்னா நம்மளோட உடல் ரீதியாகவுமே நம்மளை வந்து மாற்றக்கூடியது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தாங்க. பத்தாவதா சராசரியாக ஒரு மனுஷங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு நிமிஷத்தில் ஒரு 20-300 வார்த்தைகளை படிப்பாங்க. ஆனால் உலகத்தோட அதிவேக வாசகர்கள் வந்து நிமிடத்திற்கு 4000 மேற்பட்ட வார்த்தைகளை படிக்கிற திறன் கொண்டவங்களாக இருப்பாங்களாங்க. அதனால் வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி உலகத்துக்கான திறவுகள் தாங்க. அது நமக்கு அறிவை மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்தையும் மன அமைதியையுமே நமக்கு நிறைய தரும். அதனால் தினமும் ஒரு சில பக்கங்களையாவது படிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. அப்படி படிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையுமே இன்னும் அழகாக மாறும். மீன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று தர்மசீலன் மற்றும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: தர்மசீலன் மற்றும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: தர்மசீலன் மற்றும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடே உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
2: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: ஆமா, டைம் போறது, டைமே போல, போர் அடிக்குது. இதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். ஆமா, கலப்படம் இல்லாத கெட்ட வார்த்தைகள். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்து கெட்ட வார்த்தை என்பதற்கு கெட்ட அர்த்தம் வச்சிருக்கான். பொருள் தவறான வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான். அழகை வீட்டுக்குள்ளே வரும்போது எப்போ போவேன்னு கேட்டால் நல்ல வார்த்தையா அது? வீட்டுக்குள்ளே வரும்போது வாங்க வாங்க, எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு, அது எவ்வளோ, அது எவ்வளோ கெட்ட வார்த்தையோ அதுக்கு இணையான கெட்ட வார்த்தைகள் தான். டைம் இல்லை, நேரம் இல்லை, படிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது மாதிரியான ஒரு மகத்தான மனமறிந்த போய் உலகத்திலேயே கிடையாது. ப்ரையாரிட்டிஸ், ப்ரையாரிட்டிஸ் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நோபடி இஸ் பிஸி இன் த வேர்ல்டு, ஒன்லி ப்ரையாரிட்டிஸ். ஆமாம், ஃபோன் வருது, எடுக்கலாமா வேணாமா எப்போ தீர்மானிக்கிறோம், கூப்பிட்றது யாருன்னு பார்த்து தீர்மானிக்கிறோம். அம்மாவா இல்லையா? ஆ, பாக்கி வர வேண்டியிருந்தால் உடனே எடுத்துடுறோம், பாக்கி கொடுக்க வேண்டியிருந்தால் ஆமாம் எடுக்க மாட்டோம். ஆமாம், யாரை சந்திக்க விரும்புகிறோம், யாருக்காக காத்திருக்கிறோம்? சந்திக்க விரும்புகிற நபர் காதலிக்கிற நபராக இருந்தால், வருவது காதலனாகவோ காதலியாக இருந்தால், எத்தனை மணி நேரமும் காத்திருக்க தயாராக இருக்கிறோமா? இருக்கிறோம். அப்படி இல்லை, அப்படி அல்ல, அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லாத ஒரு சந்திப்புன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நொடியும் பயங்கர கடினமாயிரும். படிப்பதற்கு நேரம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். யார் படிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு நேரத்தின் கதவுகள் திறக்கும், யார் நிறைய படிக்கிறார்களோ அவர்களுக்கு காலத்தின் கதவுகளே திறக்கும். நான் சொல்வது உங்களுக்கு சாதாரணமான வார்த்தை இல்லை. ஏனென்றால் புத்தகத்தில் ஒன்று பதிவாக இருந்தால் ஏன் புத்தகங்களை கொண்டாடுகிறோம்? அந்த துவக்கத்தில் சொல்லி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், புத்தகங்களுக்கு ஆயுஷ் அதிகம், எழுத்துக்கு ஆயுஷ் அதிகம், எழுத்துக்கு உண்மைத்தன்மை அதிகம், எழுத்துக்கு இறந்த காலத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வலிமை அதிகம். சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாக்ரட்டிஸ் உலகின் மிகப்பெரிய அறிஞர், தன் வாழ்நாளில் ஒருவரி கூட எழுதியதில்லை, எழுதியதே இல்லை. யார் எழுதி வைத்தது சாக்ரட்டிஸ் பேசியதை எல்லாம்? யார் எழுதி வைத்தது? அவனது சீடர்கள் எழுதி வைத்தார்கள், பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் எழுதி வைத்தார்கள்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மா

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலேயே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: பிளேட்டோவும் அரிசாலையும் எழுதி வைத்தார்கள். கோனியம் என்கிற ஒரு கோப்பையை கையில், விஷத்தை கையில் வைத்துக் கொண்டு தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேறுவதற்கு முன்பாக சாக்ரடீஸ் நடந்து கொண்ட, சாக்ரடீஸ் நிகழ்ந்த, சாக்ரடீஸ் பேசிய சொற்களை சாக்ரடீஸ் எழுதி வைக்கவில்லை. ஆனால் அருகிலே இருந்து பார்த்த பிளேட்டோ தி அபாலஜி என்கிற ஒரு புத்தகத்தில் அதை பதிவு செய்தார். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாபெரும் கிரேக்க தத்துவ ஞானியினுடைய இறுதி நிமிடங்களை, அவனுடைய வலிமையை, அவன் தத்துவங்களை, அவன் வாழ்க்கையை, அவன் வாழ்க்கையை பார்த்த விதத்தை புத்தகம்தான் பேசுகிறது. ஒரு ரொம்ப சாக்ரடீஸ் கேட்டான், கல்யாணம் செய்து கொண்டதாம் என்றிருக்கிறேன், நன்மையா தீமையா என்று போய் கேட்டான். சாக்ரடீஸ் எளிமையாக சொன்னார், செய்தாலும் நன்மை, செய்யாவிட்டாலும் தீமை, செய்தாலும் தீமை, செய்யாவிட்டாலும் தீமை, எது நடந்தாலும் தீமை உனக்கு தான்னார். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தது, அவருக்கு ஒரு துணை இருந்தது. ஆனால் அதே சாக்ரடீஸ் மன்னிப்பு கேட்டிருந்தால் அவனுக்கு விடுதலை. மண்டியிட சொன்னார்கள், மண்டியிட மறுத்தான். மண்டியிட மறுத்ததற்காக அவனுக்கு தரப்பட்ட விஷம் கோணியம் என்கிற விஷம். அந்த கோணியம் உண்ட உடனேயே முதலில் இதயத்தை தாக்காது, கால்களை தாக்கும். ஏன் தெரியுமா? மண்டியிட மறுத்தான் என்ற காரணத்திற்காக அவனுக்கு கோணியம் தரப்பட்டது. கோணியம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கால்கள் செயலிழந்து அவன் மண்டியிடுவான். கோணியத்தால் அவனை மண்டியிட வைத்து விட முடியும், அப்படித்தான் அவனை மண்டியிட வைக்கும். அப்போது கூட மண்டியிடுகிற போது சாக்ரடீஸ் சொன்னான், நான் இறந்து போவதற்காக கவலைப்படவில்லை, உங்கள் குற்றங்களை எடுத்து சொல்வதற்கான ஒரு குரலை நீங்கள் ஒழிக்கிறீர்களே என்று உங்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதை பக்கத்திலே இருந்து பார்த்து ஒருவன் எழுதி கொடுத்த புத்தகம் இருப்பதாலே தான் இன்றைக்கு சாக்ரடீஸ் உயிர் வாழுகிறான். வரலாற்றில் ஒரு பெரிய மாபெரும் அற்புதம் பாருங்கள், சாக்ரடீஸ் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் பெயர் உலக வரலாற்றில் இல்லை. எவன் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதினார்களோ, தீர்ப்பு எழுதியவர்கள் உயிரோடு இல்லை, எவன் இறந்து போக வேண்டும் என்று எழுதினார்களோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னொருவன் எழுதினான் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீ விஷம் அறிந்தினாய், அவர்கள் அல்லவா இறந்து போனார்கள் என்று எழுதினான். அதான் எழுத்து, நீ விஷம் அறிந்தினாய், அவர்கள் அல்லவா இறந்து போனார்கள். ஆம், வரலாற்றின் குப்பை தொட்டியிலே கூட அந்த நீதிபதிகளின் பெயர்கள் இல்லை. ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மேதையின் உருவமும் சொற்களும் புத்தகங்களும் இன்றைக்கும் இருக்கிறது.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: புத்தன் ஒரு வரி எழுதியதில்லை, ஒரு வரி கையால் புத்தன் எழுதியதில்லை. புத்தன் பேசிக்கொண்டே இருந்தான், 80 வயது வரையில் பேசிக்கொண்டே இருந்தான். பேசியதெல்லாம் அற்புதம். இந்திய தத்துவ ஞானிகளிலேயே கடவுள் இல்லை என்று சொன்ன முதல் தத்துவ ஞானி யார்? உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு புத்தன். அப்படி சொன்னதற்காகவே கடவுளாக்கப்பட்டவன் புத்தன். கடவுள் இல்லை என்று சொன்னாயா? உன்னை கடவுள் ஆக்குகிறோம் என்று மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்று என்று புத்தனை பற்றிய ஒரு கதையை உருவாக்கினார்கள். ஆனால் புத்தன் கடவுள் இல்லை என்று சொன்னான். இறந்தவர்கள் மீண்டு வருவதே இல்லை என்று புத்தன் சொன்னான். இறந்தவர்களுக்கு செய்கிற கட சடங்குகளில் புத்தனுக்கு நம்பிக்கை இல்லை, அதை நிராகரித்தவன் புத்தன். பகுத்தறிவின் உச்சத்தில் நின்று பேசிய ஒரு மாபெரும் சிந்தனையாளன் புத்தன். ஆனால் புத்தன் ஒரு வரி எழுதவில்லை. தன் வாழ்நாள் முழுவதிலும் புத்தன் பேசிய அனைத்து சொற்களையும் அனைத்து தத்துவங்களையும் அவன் அருகிலேயே இருந்து கேட்ட ஆனந்தர் என்கிற அவனது சீடர்களில் ஒருவரும் பிற சொடர்களும் சேர்ந்து எழுதி புத்தகமாக கொண்டு வந்தார்கள். தமிழில், குறிப்பாக பாலி மொழியில் புத்தனின் கருத்துக்களை ஏற்றதுதான் புத்தக. ஆமாம், இன்னைக்கு தமிழில் புத்தகம் என்று சொல்கிறோமே, புத்தனின் கருத்துக்களை ஏற்றதுதான் புத்தக. எழுதி வைத்தார்கள். அப்படியான எழுத்தின் வலிமை தெரிகிறதா? ஒருவேளை ஒருவன் எழுதி வைக்காமல் இருந்திருந்தால் சாக்ரட்டிஸை சந்திச்சிருக்க முடியுமா? ஒரு ஆனந்தன் எழுதி வைக்காமல் போயிருந்தால் புத்தனின் ஞானம் நமக்கு கிடைத்திருக்குமா? நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்க தெரியாது. உலகமே இந்த ஒப்புக்கொண்ட திருமறையை இறைவன் அவருக்கு சொல்கிறான். இறைவன் தேர்ந்தெடுத்தவர் அவர். இறைவன் தேர்ந்தெடுத்த அந்த மாபெரும் ஒளிபொருந்திய மனிதருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் பின்னாளில் அவர் பேசிய எல்லாவற்றையும், ஹதீஸ்களை யார் எழுதி வைத்தார்கள்? அவரது இறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் தோழர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய இறுதி நாட்களை அருகிலே இருந்து பார்த்தவர்கள் எழுதி வைத்த போய்தான் அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ உலகெங்கிலும் இருக்க மனிதர்களின் உள்ளங்களில் மட்டுமல்ல, சாக்ரட்டிஸும் இயேசுவும் புத்தனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தகங்களில் வாழ்கிறார்களா இல்லையா? இந்த புத்தகங்கள் இல்லாவிட்டால் நமக்கு எதுவும் தெரிந்திருக்காது.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: காந்தியை எப்படி தெரியும் நமக்கு? ஒருவேளை புத்தகங்கள் காந்தியை பற்றி எழுதப்படாவிட்டால் இந்த சேசம் காந்தியை மிகப்பெரிய அளவில் மறந்து தொலைவில் போகிற அளவிற்கு. ஆனால் எவராலும் மறக்கடிக்க செய்ய முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை யார்? காந்தி. காந்தியை பற்றி மற்றவர்கள் எழுதியது ஒருபுறம் இருக்கட்டும், காந்தியை தன்னை பற்றி எழுதி வைத்து விட்டு போனார். 18,000 பக்கங்கள் எழுதியிருக்கிறார் காந்தி தன் வாழ்க்கையில், எழுதி குவித்திருக்கிறார் தன் வாழ்க்கை அனுபவங்களை. 1920 வரையிலான தனது வாழ்க்கையை எழுதி விட்டு போயிருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம், நம்ம தென்னாப்பிரிக்காவிலே ஒரு வழக்கறிஞராக வேலை செய்கிறார். நல்ல பணம், நல்ல காசு, செல்வாக்கான ஒரு சூழலிலே காந்தி அங்கே இருக்கிறார். ஒரு நாள் ஒருவர் அவரை பார்க்க வருகிறார். வந்தவர் உள்ளே வருகிற போதே தலையிருந்து தலப்பாகையை கழட்டி கக்கத்தில் வைத்துக் கொண்டு வணக்கம் சொல்கிறார். காந்தி கேட்கிறார், யார் நீங்கள்? அவர் தன் பெயரை சொல்கிறார். அவர் பெயரை நான் பிறகு சொல்கிறேன். அவர் தன் பெயரை சொல்கிறார். என்ன விஷயம் என்று கேட்கிறார் காந்தி. இதை காந்தி எழுதியிருக்கிறார். என்ன விஷயம் என்று காந்தி கேட்கிறார். என் முதலாளி என்னை அடித்தான், என் முன்பல் உடைந்து விட்டது. காந்தி அப்போதுதான் பார்க்கிறார், முன்பல் உடைந்து உதடு கிழிந்து காயமாக இருக்கிறது. அவர் மீது ஒரு வழக்கு போட்டு எனக்கு நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும். நான் எத்தனையோ பேரிடத்தில் போய் கேட்டேன், ஆனால் என் முதலாளி ஒரு வெள்ளைக்காரன் என்பதால் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வழக்கு போட யாரும் தயாராக இல்லை. நீங்கள் ஒருவேளை உதவக்கூடும் என்று சொன்னார்கள், அதனால் உங்களிடத்தில் வந்தேன். என் முதலாளியின் மீது வழக்கு போட வேண்டும், எனக்கு நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும், எனக்கு நீதி வாங்கி தர வேண்டும். அவன் பாதிக்கப்பட்டவன் என்பதை விடவும் மிக முக்கியமான குறிப்பு அவன் நீதிக்கு தயாராக இருந்தான் என்பது. அது ரொம்ப முக்கியம். காந்தி சொன்னார், சரி, நீங்கள் விரும்பியபடியே உங்கள் முதலாளியின் மீது வழக்கு தொடுக்கிறேன். நீங்கள் உள்ளே வரும்போது கட்டியிருந்த தலப்பாகையை மீண்டும் தலையில் கட்டிக்கொள்ளுங்கள் என்று காந்தி சொல்கிறார். அவனுக்கு தயக்கமாகிவிட்டது. கட்ட சொல்கிறாரே, கட்டலாமா வேணாமான்னு. ஏன்னா சில பேரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம்னா உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லை, அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது, உட்காரியா இல்லையான்னு பார்க்கறது. ஆமாம், நான் உட்கார சொன்னால் நீ உட்காந்துருக்க இல்லைங்கய்யா, இல்லைங்க சும்மா நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்னா. ரைட்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நீ எங்கடா போவேன்?
3: நான் எங்க போன தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
2: கண்ணா.
4: எப்படி இருப்பாய?
2: போயிட்ட
4: அதை விட்ட போயிட்டானே. அவ்வளவு பெரிய மனுஷனா கண்ணவ, என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாத. அதே வேற ஒண்ணும் இல்லையே, கிழக்கி ரக்கம் முளைச்சிடுச்சு, அடுத்தவங்க பறந்து போயிடுச்சு.
5: பாலூட்டி வளர்த்த கிளி பயம் கொடுத்து பார்த்த கிளி. பாலூட்டி வளர்த்த கிளி பயம் கொடுத்து பார்த்த கிளி. நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. நான் வளர்த்த பச்சை

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அத எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: கந்தர்வன் துண்டுன்னு ஒரு கதை எழுதியிருப்பார், படிச்சிருக்கீங்களா? அதாவது அப்புறமா தேடி படிங்க. துண்டு துண்டு வேலை செய்யும் போது இடைஞ்சலா இருக்கும் அந்த வேலைக்காரனுக்கு. மண்ணு வெட்டிக்கிட்டு இருப்பான், அது மேலே வந்து விழுகும். கொப்பு ஓட்டுக்கிட்டு இருப்பான், அது கீழே விழுந்துடும். அப்படின்னு துண்டை வீட்டில் வச்சுட்டு வேலைக்கு வந்துடுவான். மோனால் கூப்பிடு, இப்படியே அவனை பார்ப்பார். ஏதோ வித்தியாசமாக இருக்கேயா அப்படின்னு கேட்பார். என்ன சாமி, ஒன்றுமில்லை, பழைய ஆள் தான், அதே கந்த சாமி தான், அதே வேலைக்காரன் தான். இல்லைண்ணா, ஏதோ ஒன்று குறையுது. என்ன என்னன்னா, பார்த்த உடனே தோளில் துண்டு எடுத்து கக்கத்தில் வைப்பாங்களே, அது குறையுது. இப்போ அவங்கள்ட்ட துண்டு இல்லை. அதனால் துண்டு இல்லாமல் இருந்தால் நீ நல்லா இல்லை, அதனால் நீ துண்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவார்னு கதை முடியும். அவர் துண்டு போட சொல்லுவது அவரது சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக அல்ல, தனக்கு அவர் தருகிற மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக. நுட்பமான கதை, கந்தரவன் கதை. காந்தி இதை சொன்ன உடனே அந்த வந்த ஆள் யோசிக்கிறான், இந்த ஆள் சொன்னார்னு கட்டிட்டோம்னா ஏன் முன்னாலேயே நீ இப்படி பண்ணுறியே, நீ அங்கே என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி கேஸ் நடத்தாமல் விட்டார்னா இல்லைங்க வேணாங்க அப்படியே இருக்கேன்னா கட்டுனார். காந்தி மறுக்கிறார், காந்தி வற்புறுத்துறார், அந்த ஆள் திரும்ப மறுக்கிறான். அந்த ஆள் பேர் பாலசுந்தரம். அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு தமிழர். நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு பாலசுந்தரம் தயங்கிய பிறகு காந்தி சொல்கிறார், நீங்கள் தலைப்பாகையை அணிந்து கொள்ளாவிட்டால் உங்கள் வழக்கை நான் நடத்த மாட்டேன். சரி, இதுக்கு பிறகு வேறு வழியில் கேஸ் நடத்தினாலும் சரி நடத்தாட்டியும் சரி என்ன வந்தாலும் சரி தலைப்பாகையை எடுத்து பாலசுந்தரம் தலையில் கட்டி கொண்ட போது காந்தி தன் வாழ்க்கை குறிப்பில் எழுதுகிறார், அதை திரும்ப அணிந்து கொண்ட கணத்தில் அவர் முகத்தில் தோன்றிய பெருமிதத்தை என்னால் மறக்க முடியாது.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ராமேஸ்வரம்
4: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: பிறரை அவமதிப்பதன் மூலம் மனிதர்கள் எவ்வாறு மகிழ்ச்சி கொள்கிறார்கள் என்பதை என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை என்று காந்தி எழுதினார். காந்தியின் மேன்மையை காந்தி மறைந்த இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகும் உங்களுக்கும் எனக்கும் சொல்வது எது? புத்தகம், எழுத்து. பாகுபாடுகள் நிறைந்த ஒரு சமூகம் இந்திய சமூகம். நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன், இந்த சமூகத்தில் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். இருக்கிறது. சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. பாலியல் ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? இருக்கிறது. தெர் இஸ் இக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி, தெர் இஸ் சோசியல் இன்இக்வாலிட்டி, தெர் இஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இந்த மூன்றும் இந்தியாவில் இருக்கிறதா? இந்தியாவிலும் இருக்கிறது, உலகின் பல நாடுகளிலும் இருக்கிறது. இந்த இன்இக்வாலிட்டிஸுக்கு ஒரு நல்ல சொல் தமிழிலே உண்டு. அவைகள் மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடு அல்ல. நான் புத்தகங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் அது. அது மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற வேறுபாடு அல்ல, மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற பாகுபாடு. வேறுபாட்டுக்கும் பாகுபாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் விரல்கள் ஐந்தும் வேறு வேறாக இருக்கிறது, அது வேறுபாடு. அவைகள் ஒன்றாக இயங்குகிறது, ஒன்றாக இருக்கிறது, ஒரே இடத்தில் இருக்கிறது. ஒன்றை ஒன்று படிப்பதில்லை, ஒன்றை ஒன்று எதிர்ப்பதில்லை, ஒன்றை ஒன்று வீழ்த்துவதில்லை, ஒன்றை ஒன்று அவமதிப்பதில்லை, ஒன்றை ஒன்று சுரண்டுவதில்லை. அது வேறுபாடு. வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளலாம், வேறுபாடுகளோடு வாழலாம். நான் உயரமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உயரமாக இருப்பதல்ல என் பெருமை. நாலு பேர் குட்டியாக இருப்பதாலே தான் நான் உயரமாக இருக்கிறேன். ஒரு நண்பர் சொன்னார், நீங்க இவ்வளவு உயரமா இருக்கீங்கன்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்ன, நீங்க குட்டியா இருக்க போய்தான் எனக்கு அந்த பெருமை. நீங்களும் உயரமா இருந்தால் எனக்கு என்ன பெருமை? ஒன்றும் கிடையாது. அது வேறுபாடுகள். உருவத்தில், நிறத்தில், தோற்றத்தில் என்பது வேறுபாடு வேறு, பாகுபாடு வேறு. எங்கெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ, நான் ரொம்ப நுட்பமாக நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்த வாசகர்கள் என்பதால் சொல்கிறேன், எங்கெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே எல்லாம் ஏதேனும் ஒரு வடிவத்தில் நுட்பமாக அடக்குமுறை இருக்கும்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் மனிதனா

தன்னை கண்களிலும் ஆசையன்னும் விஷம் கொடுத்தான். எத்தனை பெண் படைத்தான் எல்லோ

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடராடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: அடக்குமுறை இல்லாமல் பாகுபாடுகளை அமல்படுத்த முடியாது. கரெக்ட். எங்கெல்லாம் பாகுபாடு இருக்கிறதோ அங்கே அடக்குமுறை. அது கண்ணுக்கு புலனாகாத, அது அடக்குமுறைனா கையில் கம்பு வச்சு அடிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு கருத்தியல் ரீதியான அல்லது எண்ண ரீதியான ஏதோ ஒரு விதத்திலான ஒரு அடக்குமுறை, ஒரு அதிகாரம் சார்ந்த, வீட்டில் இருக்குல்ல, வீட்டில் இருக்குல்ல, ஆமாம், பேசாத, பள்ளிக்கூடத்தில் இருக்குல்ல, என் பேரங்கள் இருக்கு, ஆமாம், பதில் தெரியாத வாத்தியாருக்கு பதில் தெரியாத கேள்வியை கேட்டு கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நானே இருக்கேன். காலம் மிகப்பெரிய நீதிபதி. ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஹேபிட். ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் எ ஃபன். ரீடிங் இஸ் நாட் ஜஸ்ட் கேதரிங் நாலேஜ். ரீடிங் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். சுதந்திரம் போல வாசிப்பது என்பது என் பிறப்புரிமை. ஆமா, என் ஜனநாயக கடமை. என்னை மனிதனாக நிலை நிறுத்துவது வாசிப்பு. என்னை காப்பாற்றும் வாசிப்பு, என் தனிமையை போக்கும். ரொம்ப பிஸியா இருக்கு சார், டைமே இல்லை சார். அப்புறம் சில பேர் பேரண்ட்ஸே பசங்களை அறிமுகப்படுத்துகிற போது பையன் எம்காம் படித்து முடிச்சுட்டாங்கிறான், அவனை வச்சுட்டே சொல்கிறான் படித்து முடிச்சுட்டாங்க. படித்து முடிச்சுட்டாங்க கெட்ட வார்த்தை எதுவுமே கிடையாது. ரீடிங் இஸ் அன் எண்ட்லெஸ் ஜாப். வாழ்க்கை புத்தகங்களை போன்ற துணை எதுவுமே கிடையாது. துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம்னு சொல்வார் பட்டுக்கோட்டை. இசை எப்படி துன்பத்தை கடப்பதற்கு உதவுமோ அதுபோல் எல்லா இடையூறுகளையும் கடப்பதற்கான ஆற்றலையும் வலிமையையும் புத்தகங்கள் கொடுக்கும். அது தனிமையை போக்கும், நம்பிக்கை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல புத்தகத்தை தனியாக படிச்சுக்கிட்டு போது நம்மளே சிரிப்போம். என்ன சொந்த வீட்டில் கொஞ்சம் தப்பாக பார்ப்பாங்க, இது எப்பவும் அப்படி தான் அப்படிங்கிற முடிவு கொஞ்சம் நாளில் வந்துடுவான். ஆனால் நல்லது அது, அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் அப்படி தான் அப்படிலாம் நாங்களாம் பேர் வாங்கின ஆட்கள். அப்படி தான் படிக்கும்போது நாங்களாம் சிரிப்போம், சிரிப்போம் படிக்கும்போது அழுவோமா? நான் அழுதுருக்கேன். வழக்குறை காதை முடிந்து வழக்குறை

0: காரியம் முடிந்து தன் முலையை திருகி கண்ணகி மதுரையை எரித்த போது நான் அழுதிருக்கிறேன். வேற எதற்காகவும் இல்லை. அவ்வளவு பெரிய துன்பத்திலும் அவ்வளவு பெரிய துயரத்திலும் அவ்வளவு பெரிய சினத்தில் அவள் நெஞ்சில் எரிந்த கோபத்தை, அவள் நெஞ்சில் இருந்த துக்கத்தை தான் அவள் சாபமாக விட்டிருக்கிறாள் என்பதை அவள் முலையை அறுத்தறிவதாக கற்பனை செய்து இளங்கோடிகள் பாடுகிற இடத்தில் அந்த துன்பத்தை பறித்து எரிகிற போது கூட பெண்களை இது தீண்டாமல் இருக்கட்டும், இந்த தீ பெண்களை தீண்டாமல் இருக்கட்டும், இந்த தீ சான்றோர்களை நல்லவர்களை தீண்டாமல் இருக்கட்டும், யார் தீயவர்களோ அவர்களை மட்டும் இந்த தீ கொல்லட்டும், நன்மக்களை பெண்களை குழந்தைகளை இந்த தீ கொல்லாமல் இருக்கட்டும் என்று மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கதாநாயகி தன் துன்பத்தின் உச்சியில் கூட பிறர் துன்பம் கண்டு யாரை கொல்ல வேண்டும் யாரை எதிர்க்க வேண்டும் என்ற மாண்போடு நடந்திருக்கிறாள் என்று பார்க்கிற போது அந்த கணம் நான் கோவலன் இறந்ததற்காக கூட அழவில்லை, கண்ணகியின் மேன்மை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பிறந்தநாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுன்னு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க தங்கமான.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அதான் எழுத்து வாசிக்கிற போது கண்ணீர் வருமா? வரும், அழணும். கண்ணீர் ஆத்மாவை தூய்மைப்படுத்தும் என்று டால்ஸ்டாய் எழுதுவார். கண்ணீர் ஒருபோதும் கோழைத்தனத்தின் அடையாளம் அல்ல. வாசிப்பு அப்படி ஒரு இன்பம் கொடுக்கும். அப்படி ஒரு இன்பமான ஒரு கதையோட முடிச்சிடலாம். ஒரு அழகான குட்டி கதை. எந்த நாட்டு மொழி கதை என்று எனக்கு தெரியவில்லை. வாசிப்பில் சேகரித்து வைத்த கதை தான். நன்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கிற ஒருவன் மிகச்சிறந்த தச்சனாக இருந்தான். நம்பிக்கை ஊட்டும் ஒரு கதை அது. அவன் நல்ல கார்பெண்டர், அவன் நல்லா படிப்பான். வேலை செஞ்ச நேரம் போக நம்மளை மாதிரி வந்து நேரம் இல்லைன்னு சொல்ல மாட்டான். ராஜாவுக்கு ஒரு சேர் பண்ணி கொடுத்தான். அவன் கெட்ட நேரம் அதில் ஒரு சின்ன துரும்பு வேலை மாட்டிக்கிச்சு. ராஜா கரெக்டாக அது மேலே போய் உட்காந்துட்டான். அவனுக்கு ரொம்ப வலி வந்துச்சு. அவன் கோபம் வந்து கூப்பிட்டு சொன்னா, நீ இவ்வளோ பெரிய கார்பெண்டர்னு உன்னை நம்பி சேர் செய்ய கொடுத்தேன், குத்திச்சு, பயங்கரமா வலிக்குது, செய்த வேலையை ஒழுங்காக செய்யலை, என்னால் ஒன்று தூக்கில் போடுறேன். அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு பழக்கம் தானே, ஒன்று தூக்கில் போடுறான். அவன் கார்பெண்டர் சொன்னான், செய்த வேலையை சரியாக செய்யாத எனக்கு இந்த தண்டனை நியாயம்தான். உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நான் வருந்துகிறேன். அவன் பதறலை, அழலை, ஐயோ ஐயோ என்ன, அதான் ஒன்றுமே செய்யலை. அவன் நேரம் ஒத்துக்கிட்டான், ஐயா செய்ய வேலையை ஒழுங்காக செய்யாததுக்காக நீங்கள் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் செய்த தண்டனையும் ஏற்றுக்கொள்கிறேன். என் தவறு அதை அவன் படித்தவன் கல்விமான், அவனுடைய அறிவு வேலை செய்து சும்மா தேவையில்லாமல் படுத்து கீழே படுத்து புரண்டு அழுதா இப்போயே தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. யார் ராஜா? அவன் கத்த கத்த குடிச்சிட்டு போங்க, சத்தம் கேட்குதுன்றவான். அதனால் அவன் அழலை.

0: கத்தலை பேலன்ஸ் பண்ணிக்கிறான், படித்தவன் அதை பண்ணிக்கிடுவான்ல, பண்ணிட்டான், ஏற்றுக்கொடுக்குறேன். நீ சரி, உன் கடைசி ஆசை என்னன்னு ராஜா கேட்டான். என் கடைசி ஆசை, நீங்கள் விரும்பியபடி என்னை தூக்கில் போடுங்கள், ஆனால் 2 ஆண்டுகள் கழித்து தூக்கில் போடுங்கள் அப்படின்னு ராஜா கேட்டான். உனக்கு 2 வருஷம் நாயன் சோறு போடணும். அவன் சொன்னான், பறவைகளின் இறகுகளையும் மிக மெல்லிய மரப்பட்டைகளையும் பயன்படுத்தி 2 பெரிய சிறகுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சிறகுகளை முழுமையாக செய்து முடித்துவிட்டு திறமையுள்ள குதிரைகளுக்கு பூட்டினால் அந்த குதிரைகள் பறக்கும். இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லாத பறக்கும் குதிரைகளை உருவாக்கும் பணியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். எப்படியானாலும் சாகத்தான் போகிறேன். 2 ஆண்டுகள் அவகாசம் கொடுங்கள். மகாராஜாவுக்கு பரிசாக ஒரு பறக்கும் குதிரையை செய்து கொடுத்து விட்டு செத்து போகிறேன். நீ செய்யாவிட்டால் நீங்கள் விருப்பியபடி தண்டனையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இப்போ உனக்கு என்ன வேண்டும்? ஆமாம், பறவைகளின் சிறகுகள், இதழ்கள், லேசான மரப்பட்டைகள், நல்ல வலிமையான தேர்ச்சி பெற்ற 10-12 குதிரைகள், அதற்கு தேவையான உணவு எல்லாம் எனக்கு வேண்டும். சரி, எல்லாம் செய்து கொடு. ராஜாவுக்கு ஒரு சின்ன ஆசை வந்து விட்டது. என்ன ஆசை? 2 வருஷம் சாப்பிட போறான். ஒருவேளை அவன் சொன்னபடி, ஏன்னா ரொம்ப கெட்டிக்காரன், ஒரு பறக்கும் குதிரை செய்து கொடுத்து விட்டால் எல்லா நாடுகளுக்கும் போக முடியும். செய்து கொடுக்காவிட்டாலும் என்ன நஷ்டம்? அவனை கொல்லத்தானே போகிறோம், அவன் தப்பித்து போக போவதில்லை. ஏன்னா ராஜாக்களுக்கு அவ்வளவுதான் புத்தி. ஆமா, ராஜா சொன்னான், சரி, ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நீ சொன்னபடி குதிரை பறக்காவிட்டால் நீ கட்டாயம் கழிவில் ஏற்றுவன். மகாராஜா, தங்கள் சித்தம் என் பாக்கியம், அப்படியே செய்து கொடுங்க அப்படின்னு. அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுங்கன்ட்டார். ராஜா போயிட்டார். பக்கத்தில் மந்திரி ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான். நம்ம தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம், நம்ம மந்திரி ஆனா இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா ராஜாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டானே. நைட்டு போய் பார்த்தான். இவ அப்பா 2 வருஷம் கழிச்சு சாகத்தானே போற, இந்த 2 வருஷத்துல உனக்கு என்ன கிடைக்க போகுது? இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இவ்வளவு சாதாரணமா எப்படியாவது குதிரையை உங்களுக்காக பறக்க வைக்கிறேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டியே, நீ இவ்வளவு படிச்சவன், உன் படிப்பு இதுக்கு பயன்படுத்தலாமா? அப்ப அவன் சொன்னான், நான் எல்லாம் சொல்லிடுறேன், ஆனா ராஜா கூட சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க. அந்த காலத்து மனுஷங்க சத்தியம் பண்ண காப்பாத்துவாங்க இல்ல? ஆமா, மந்திரி சொன்னான், சத்தியம்யா சொல்லு. அவன் சொன்னா, 2 வருஷத்துக்குள்ள வேறொரு ராஜா வந்தாலும் வந்துருவான். அதை இல்லை, 2 வருஷத்துல நானே கூட வலி இல்லாம தூக்கத்திலே செத்து போனாலும் போலாம், அது வாய்ப்பு இருக்கா இல்லையா? மந்திரி, ஆமா ஐயா. அப்புறம் 2 வருஷத்துல குதிரையே பறந்தாலும் பறக்கலாம், இதுல எது வேணா நடக்கலாம் அப்படின்னா. மந்திரி சொன்னான், நீ படிச்சவன், அதனால நீ நினைச்சதுல ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும்னா. நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: இதய வீணை தூங்குவோது ஆட முடியுமா?
1: ஆடினா
2: ஆடை,
1: ஆடைனா
2: நம்ம ஆயுப்கன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாறு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பலாம் தார ரோடு போல யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்டே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்தா தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: ஏண்டா அழுகிற, அவளை காணுமேடா. டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
5: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டமே அது எனக்கு இல்லையாடா.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
2: ஜான் ஹோரேப்.
1: ஆமா, 6 5 to 6 பேசுறதுக்கு ஜான் கோரைப்பும் வந்தாச்சு. சரி, இன்னைக்கு என்ன கேம்னா, தமிழ் வார்த்தைகளை மையப்படுத்தி தான் இருக்கும். அதாவது நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வார்த்தைகள் மாறி மாறி சொல்லணும். நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா 7094 4399999 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கலந்துக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன டே ஜான் கோரே?
2: இன்னைக்கு வந்துட்டு அப்துல் கலாமோட நினைவு நாள்.
1: ஆமாம், நம்ம இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர், அப்புறம் புகழ்பெற்ற விஞ்ஞானியுமான டாக்டர் ஏபிஜே ஐயா அப்துல் கலாமோட நினைவு நாள் தான். அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர். சொல்லுங்க, என்னென்னது அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம்?
2: அதாவது அவங்க அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு உண்மையாக நடந்தாங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பான ஒழுக்கம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நல்ல பண்புகளும் இருக்கும் அவங்கள்ட்ட.
1: ஆமாம், கரெக்டு தான். அங்கே கனவு காண்றது, தோல்விக்கு பயப்படக்கூடாது, கேள்வி கேட்குற ஆர்வம், இப்படி எல்லாத்தையுமே நம்ம அப்துல் கலாம் ஐயா மூலியமாக கற்றுக்கலாம்.
3: சரி, ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கிறதுனால அவங்களோட நினைவு இடம் அப்படிங்கிறதும் நம்ம ஊரில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு அப்துல் கலாம் ஐயாவை பற்றி இன்னும் தெரியாத விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. அதனால குட்டியாக வந்து என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்றைக்கான விளையாட்டு தகவல் என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிறேன். என்ன விளையாட்டு அப்படின்னா, ஆல்ரெடி இப்போ ஜிம்பாப்வே அணிக்கும் இந்தியா டீமுக்கும் இடையில போட்டிகள் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த போட்டி நேற்று தான் வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 3 போட்டிகள் வந்து இருந்துச்சு. அதில் 3 போட்டியிலுமே வந்து இந்தியா டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதில் கடைசி போட்டியுமே வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியா டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அட்டகாசமாக அவங்களோட கேமை வந்து வெளிப்படுத்தினாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பிரின்ஸ் யாதவ், சிவம் தூபே அவங்களுக்குலாம் வந்து காயம் ஏற்பட்டதுனால அசோக் சர்மா, சூர்யான் ஸ்கெட்சே அப்படிங்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக சேர்க்கப்பட்டாங்க. அதோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா டீம் வந்து 192 ரன்கள் வந்து எடுத்தாங்க 5 விக்கெட்டுகளை இழந்து. அதுக்கப்புறம் விளையாண்ட ஜிம்பாப்வே அணி பார்த்தோம் அப்படின்னா 157 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 7 விக்கெட்டுகளை இழந்து. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல வழக்கம் போல இந்தியா டீம் வந்து வின் பண்ணி அந்த ஒரு தொடரையுமே வந்து கைப்பற்றிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் சும்மா கிடையாது, 2 மேட்ச் மட்டும் கிடையாது, மொத்தமாக 3 மேட்சுமே வந்து ஜெயிச்சு அவங்களுமே அந்த ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. சரி ஜான் ஹுரேப், இன்னைக்கு நீங்க வந்து வழக்கமான தகவல் எதுவுமே சொல்ல போறது கிடையாது, மாறா என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: நான் ஒரு புக்கு ஒன்று படித்தேன், ஓகேவா? அந்த புக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா, ரகசிய தோட்டம் அப்படிங்கிறது. இது ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டர் எழுதினது. இதை நம்ம ஊருக்காரவங்க, அதாவது சுக்குமாரன் அப்படிங்கிற ஒரு
3: சுக்குமாரன்,
2: ஆமாம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க இதை தமிழ்லையே இது மொழி பெயர்க்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் மேரி லினக்ஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நோய் பட்டி இருக்கிறதுனால அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அவங்களுடைய தலைமுடியை சீவக்கூட இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள யாருக்குமே பிடிக்கவும் செய்யாது.
3: சரி ஓகே, ஒரு புது வகையான புத்தகமாக இருக்குது. நம்ம ஊருக்காரங்க வேறு மொழிபெயர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது பாமன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
7: ஜான் ஹோரே,
6: மற்றும் நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். என் கூட ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
8: அம்மா வணக்கம், திருப்பத்தூர் மாவட்டம், இயற்கை உழவன், ஆர்கானிக் ஃபார்மர் ஆனந்தன்.
6: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
8: கடலோசை எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மக்களுக்கு நல்ல செய்திகளையும், அவ்வப்போது சைபர் கிரைம் சம்பந்தமான பல விளக்கங்களையும், புது வழியில் எப்படி நடந்து கொண்டோம் என்பதையும் விளக்கமாக கூறும் தமிழோசைக்கு என்னுடைய கடலோசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
6: சரி, ஓகேண்ணா, பேர் தப்பா சொன்னா என்ன பரவாயில்ல. ஓகேண்ணா, நீங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா தான் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
8: கடல் காகி காலே சொல்லுமா?
6: ஆமாண்ணா, ஆமா.
8: என்ன சொன்னீங்க நீங்க? காகிதம் சொன்னீங்களா?
6: நான் வந்து கடல்னு சொன்னேண்ணா.
8: கடல், இன்னொரு காலே வரணுமா?
6: ஆமாண்ணா.
8: கருப்பு,
6: கருப்பு. சரி, ஓகே. அடுத்ததா கதவு.
8: ஆமா,
6: கதவு,
8: கதவு. கம்பி,
6: கம்பி. அடுத்ததா வந்து என்ன சொல்லலாம்? கடிகாரம்,
8: கரிகாலன்,
6: கடிகாரம்.
8: என்னமா
6: கடிகாரம்னா? வாட்ச், வாட்ச்,
8: வாட்ச். கனி,
6: கனி. சரி, ஓகே. அடுத்ததா கல்,
8: கம்பம்,
6: கம்பம். சரி, ஓகே. கம்பளம்,
8: கருமேகம்,
6: கருமேகம். கம்பளி, கம்பளி, கம்பளினா?
8: கவிமணி,
6: கவிமணி. சரி, ஓகே. கசப்பு,
8: காதல்.
6: நெடில்ல சொல்லிட்டீங்க, அதனால அவுட் ஆயிட்டீங்க.
8: சரிமா.
6: சரி, ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
8: ரொம்ப அழகான நல்லா இருந்ததுமா விளையாட்டு. இந்த மாதிரி தமிழ் சார்ந்த விளையாட்டுகள் ரொம்ப பெருமையா இருக்குமா.
6: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.
8: ரொம்ப நன்றிமா, நன்றிமா.
6: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
8: தமிழை வளர்க்கும் கடலோசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மந்த வாழ்த்துக்கள்.
6: ஓகேண்ணா, ஓகே. என்ன பாடல், என்ன பாடல் உங்களுக்கு இன்னைக்கு வேணும்?
8: எனக்கு வந்து நம்ம குட்டி என்ன சொல்றதோ அந்த பாட்டு போட்டுருங்க, அவருடைய விருப்பம் தான் என் பாடல்கள் எப்பயுமே. ஏன்னா எனக்கு புதிய பாடல்கள் அதிகமா தெரியாதுன்ற காரணத்தினால. இல்லைன்னா ஒரு இந்த பாட்டு கேட்டுக்குமா, அந்த அஜித் பாடின பாட்டு கத்தி, என்னது சத்தம் இல்லாத இன்மை கேட்டியல், அந்த மாதிரி ஒரு பாட்டு வருமே.
6: ஆனா அந்த பழைய பாடல்கள் கொடுக்க கூடாது, புது பாடல்கள் வேணும்னா கண்டிப்பா ஜான் குறை விருப்பப்படி கொடுத்துறோம்.
8: சரிம்மா, சரிம்மா, நன்றிமா,
6: நன்றி, நன்றி. ஓகே, நம்ம ஆனந்தன் அண்ணா வந்து அழகாவே வந்து விளையாண்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே இன்னைக்கு வித்தியாசமான ஒரு விஷயம்தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன விஷயம் அப்படிங்கறத இப்பயே கேட்டலாம்.
7: ஓகே, அந்த இந்த புக்கில் நான் வாசிக்கிறேன். மேரி லினக்ஸ், நோய் வாய் பொட்ட சிறுமி மெலிவாக இருந்தால் தலைமுடி அடர்த்தியாக இருந்தது, அதை ஒழுங்கா சீவவில்லை, அவளை யாரும் விரும்புவதில்லை, அவளுடைய தந்தை ஓர் ஆங்கில அதிகாரி. ஆங்கில அதிகாரினா?
6: ஆங்கில அதிகாரினா இப்ப பிரிட்டிஷ் காலத்துல வாழ்ந்த மனிதர்களை வந்து பிரிட்டிஷ்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களே வந்து பதவிகள் வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஆங்கில அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம்.
7: ஓகே, அவருடைய வேலை பழுவினார் அவரால் மேரியை கவனிக்க முடியவில்லை.
6: சரி, வேலை பழுனா என்ன?
7: அவருடைய அந்த அந்த பதவியில இருக்கும்போது நிறைய வேலைகள் கொடுத்து அவரை வீட்டுக்கே வர முடியாம பண்றது.
6: வீட்டுக்கே வர முடியாம பண்றது கிடையாது, அதிக வேலை கொடுத்து அவங்களை கொஞ்சம் சிரமப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம்.
7: ஓகே, மேரியின் அம்மா ரொம்ப அழகானவர், அவருக்கு விருந்தும் கொண்டாட்டமும் தான் முக்கியம், குழந்தை என்றால் பிடிக்காது. மேரி அவளது ஆயாதான் கவனித்து கொண்டார். மேரி 6 வயதா இருந்தால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாவற்றையும் ஆயாதான் செய்ய வேண்டும். ஒரு நாள் காலையில் மேரி எரிச்சலுடன் அழுது கொண்டே எழுந்தாள். அவளை கவனிக்க ஆயா வரவில்லை, வேறொரு பணிப்பெண் வந்தாள். ஆனால் மேரி ஆயாவை கேட்டு அழுதாள்.
6: சரி, ஓகே, அதுக்கப்புறம் கதையில என்ன ஆயிருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம வாசிச்சு அதை பத்தி புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் கேட்டலாம். எப்பயுமே ஒரு ஊட்டச்சத்து பத்தி தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த வகையில இன்னைக்கு நம்ம தோட்டத்துல கிராமப்புறத்துல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த கீரை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மோஸ்ட்லி அந்த கீரை எல்லாருமே தெரிஞ்சிருப்போம், அதாவது மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை பல வருஷமா பாரம்பரிய உணவுலையும் நாட்டு மருத்துவத்திலையும் பயன்படுத்துறாங்க. இந்த கீரையில விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், நார் சத்து, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள்னு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. இதனால கண்களோட ஆரோக்கியத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. இதுல இருக்கிற இரும்பு சத்து இரத்த சிவப்பணுகள் உருவாகவுமே பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி செரிமானத்தை சீரா வச்சுக்கிறதுக்குமே பயனுள்ளதா இருக்கு. இந்த கீரையும் இதோட பழமும் பாரம்பரியமா அதாவது வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உதவக்கூடிய ஒரு உணவா இருக்கு. இருந்தாலுமே இதை வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது வந்துட்டு ரொம்பவே நல்லது. இந்த கீரையை பருப்பு கூட்டு, பொரியல், கீரை சூப்பு, மசியல், அடை, தோசை, கீரை சட்னின்னு பல வகையில் சமைச்சு சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு 2 முறை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்தாவே இருக்கும். ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிட்டா சில நேரம் வந்து நமக்கு சாப்பிட விருப்பம் இல்லாம போகும்ல, அதனால கூட்டு, பொரியல், சூப்புன்னு இந்த மாதிரி விதவிதமா சமைச்சு சாப்பிட்டா டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும், உடம்புக்கும் நல்லா சத்தாவும் இருக்கும். அடுத்ததா ஒரு அருமையான பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: ஜான் ஹோரே.
2: நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். கடலோசை எஃப்எம் 90.4 தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காகவும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து
4: பேசுறீங்கண்ணா?
2: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோண்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேண்ணா, உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னா பா குறில் எழுத்து
4: தான்.
2: குறில் தானா?
4: படம்.
2: ஓகேண்ணா, அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா படகு. பட்டம்.
4: பட்டு.
2: பட்டு, சரி, ஓகே. பச்சை.
4: பலை.
2: பகை.
4: பகை. பகையா? எப்படி
2: பகைனா? பகை.
4: பகையா?
2: ஆமா.
4: பழம்.
2: பழம், சரி, ஓகே. அடுத்து பகல்.
4: பழம்.
2: ஓகே, பழம். ஓகே, பணம். பணம், பணம், காசுனா?
4: காசு. பணம்.
2: பணம்.
4: பாடு.
2: பாடு அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதனால நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
4: அவளமொழின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல?
2: ஆமாண்ணா,
4: அந்த பாட்டு போடுங்க.
2: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
4: நன்றி.
2: ஓகே, நம்ம நம்பகுமார் அண்ணா வந்து சூப்பராகவே வந்து விளையாண்டாங்க. ஃபர்ஸ்ட் விளையாட்டு அப்படிங்கிறது சரியாக தெரியாமல் வந்தாலும் சூப்பராகவே கண்டினியூ பண்ணி விளையாண்டுட்டாங்க. அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே இன்னைக்கு ஒரு புதுவிதமான தகவல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன தகவல் அப்படிங்கிறத இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
3: நீ ஏன் வந்தாய் என்று பணிப்பெண்ணிடம் கேட்ட மேரி, ஆயாவை அனுப்பு என்று கத்தினாள். பணிப்பெண் பயந்து நின்று கொண்டிருந்தாள். மேரி பணிப்பெண்ணை விரட்டினாள், அடித்தாள். ஆயா வரமாட்டாள் என்று பணிப்பெண் மீண்டும் கூறினாள். லினக்ஸ் வீட்டில் ஏதோ விபரீதம் நடக்கிறது. எல்லோரும் பரபரப்பாக காணப்பட்டனர். பணியாளர்கள் பயந்து

0: இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நோய் ஒன்று இருக்குது, அதனால் அவங்கள யாருக்கும் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைமுடி இருக்குல்ல, அது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக சீவக்கூட இல்லை. அவங்களுடைய அப்பா இருக்காங்கள, அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரொம்ப சரியான வேலைனால நம்ம மேரியை பார்த்துக்க முடியல. அதோட மேரி இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களுக்கு மேரினா பிடிக்கவே செய்யாது. அவங்களுக்கு விருந்து கொண்டாட்டம் இப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவங்களுடைய அந்த ஆயா இருக்காங்கல்ல, அவங்க தான் மேரியை பார்த்துட்டு வந்தாங்க.
1: சரி, இதுக்கப்புறம் புரிஞ்ச விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களோட தகவலையும் தெரிஞ்சுக்கலாம்.
2: நம்ம தினமும் யூஸ் பண்ணுற மாத்திரைகள், டானிக்கை, விட்டமின் மாத்திரைகள், சொட்டு மருந்துகள்னு எல்லாத்தையுமே பெரியவங்களுக்கு வந்து சாதாரணமான ஒரு பொருள் தான். ஆனால் ஒரு குழந்தைக்கு அது ஒரு முட்டாயாவோ ஜூஸாவோ விளையாட்டு பொருளாவோ தோணலாம். அதனால் ஆர்வத்தில் எடுத்து அவங்க வாயில் போடுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. குழந்தைங்க உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுறது வந்துட்டு அவங்க கைனாலையும் வாயினாலையும் தான். அதனால் குழந்தைக்கு எது தெரியாது, எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் தெரியாது. அந்த கவனக்குறைவால் பெரியவங்க பெரிய ஆபத்து கூட ஏற்படும். அதனாலதான் வீட்டில் இருக்கிற மருந்து பொருட்களை எட்டாத உயரத்துல வைக்கணும். டேபிள் மேல, ரூம்லன்னா அசால்ட்டான இடத்துல வைக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. சில நேரங்களில் குழந்தைகள் மருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மறுத்தா, இது முட்டாய் தான் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறது. குழந்தை எல்லா மருந்தையுமே முட்டாயின்னு நினச்சி நம்ம இல்லாத நேரத்தில் சாப்பிடக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால அந்த மாதிரி சொல்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். அதனால அந்த விஷயத்துலேயே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா மருத்துவர் ஆலோசனை படி தான் மருந்து கொடுக்கறது நல்லது. வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்னு யார் வந்தாலுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களோட கைப்பையில் மருந்துகள் இருக்கலாம். குழந்தைங்க அதை ஆர்வமாக எடுத்து அந்த பையை திறக்கலாம். அப்போ வந்து அதில் அந்த விஷயத்துலேயே நம்ம கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச மாத்திரையெல்லாம் வீட்டில் வச்சுக்கக்கூடாது. ஒரு மருந்து வந்துட்டு சரியான கையில் இருந்தால் அது வந்துட்டு ஒரு உயிரையும் காக்கும், அதே வந்துட்டு ஒரு தவறான கையில் இருந்தால் ஆபத்தையும் ஏற்படுத்தும். அதனால் மருந்துகள் விஷயத்திலையுமே நம்ம பாதுகாப்பா இருக்கணும். சரி, அடுத்ததான் நேயர் கேட்ட பாடலுமே வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
5: ஜான்ஹோரே.
4: நான் நித்யஸ்ரீயும் இங்கே தான் இருக்கேன். கால் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். எதுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம தமிழ் வார்த்தைகள் சொல்லி விளையாண்டுகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த எழுத்து வந்து மா, நெடில் எழுத்தில் தான் இருக்க போகுது. நீங்களும் அதில் தமிழ் வார்த்தைகள் சொல்லணும்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இப்போ தகவல் சொல்லுவாங்க.
5: ஓகே. அதுக்கப்புறம் மேரிக்கு 6 தான் இருக்குது. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுடைய ஆயா தான் அவளை கவனிச்சு வரணும். ஒரு நாள் காலையில் மேரி எரிச்சலோடு எந்திரிச்சு அவளை எப்பயும் ஆயா தானே பார்க்க வருவாங்க, அவங்க வராமல் ஒரு பனிப்பெண் வராங்க. வந்தோடனே, நீங்கள் எதுக்கு வர்றீங்க, எங்கள் ஆயாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பனிப்பெண் சொல்கிறாங்க, உங்கள் ஆயா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் ஆயா தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த பனிப்பெண்ணை, நீங்கள் இங்கே இருக்காதிங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், அப்படியே விரட்டிக்கிட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சந்தேகம், வீட்டில் என்னமோ நடக்குது, எல்லோரும் ஏன் பரபரப்பாக இருக்காங்க, வேலையாட்கள் எல்லோரும் ஒரு மாதிரியே பயந்து போய் மூஞ்சியோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் விட்டுருவோம்னு சொல்லிட்டு மேரி வராண்டால போய் விளாண்டுட்டுருக்கா. இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேர் அணிஞ்சிருக்காங்க.
4: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
4: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்கண்ணா?
6: தெரிஞ்சிருக்கும்.
4: மாம்பழம். சரி, அப்ப மாதுளை.
6: மாடு.
4: மாம்பழம் சொல்லிட்டீங்களோ, வேற மாலை.
6: மாதம்.
4: மாதா.
6: மாதம் நான் சொன்னேன், நீங்க
4: மாதா. மாதா.
6: மாலை.
4: மான்.
6: மான். மாங்கல்யம்.
4: மாங்கல்யம். சரி, ஓகே. மாணவன்.
6: மாணவி.
4: மாமரம்.
6: மாமரம். சாரி மேடம்.
4: சரி, ஓகே ஓகே. நான் உங்களுக்கும் வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு, எனக்கிட்டையும் வந்து வேற வார்த்தைகள்லாம் இல்லை. சரி, ஓகே. நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. ஓகே, நான் ஓகே கண்டிப்பாக கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
6: ஓகே, தேங்க்யூ.
4: ஓகே, நம்ம சாதிக்கண்ணாவும் இன்னைக்கான கேமில் சூப்பராகவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் ஜான் ஹோரே தம்பியை வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புத்தகத்தில் இருந்து. அந்த ஒரு கதை என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம்.
5: அதுக்கப்புறம் அவள் வீட்டில் ரொம்ப தனியாக இருக்கா. சரி, யாருமே வரலையே, நம்ம போய் வராண்டால போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாட வர்றா. அப்போது அவளுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ஆஃபீஸரோட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவன் அம்மாவை அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மேரி அம்மான்னு சொல்ல மாட்டான். எல்லா பணியாளர்கள் மாதிரியும் மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாள். நாளைக்கு இதோடைய கண்டினியூ நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
4: சரி, ஓகே. இப்போதைக்கு மேரியை பற்றின இன்ட்ரடக்ஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எப்பயுமே ஒரு கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுப்போம்ல, அந்த வகையில நம்மள பல பேருக்கு விமானத்துல பறக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா உலகம் முழுசையுமே கடல் வழியா பயணம் செஞ்சு பல நாடுகளை பாக்குற ஆசை இருக்கா, அதுக்கு உதவுற ஒரு வகையான படிப்பு தான் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். இந்த படிப்பு பொதுவா 3 வருஷம் படிப்பாங்க. இதுல புத்தக பாடம் மட்டும் இல்லாம நடைமுயற் பயிற்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. மாணவர்கள் கப்பலை இயக்குற முறை, கடல் வானிலை, சரக்குகள் பாதுகாப்பா கையாள்றது, கடல் தொடர்பு முறைன்னு நிறைய லெசன்ஸ்லாம் கத்துக்கிறாங்க. இந்த படிப்பை முடிச்ச அப்புறம் நேரடியாக வந்துட்டு கேப்டன் ஆக முடியாது. முதல்ல டெக் கேடட்டு, அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் நேவியில் அந்த பணியில் சேரணும், அதுக்கப்புறம் பயிற்சி தகுதி தேர்வு மூலமாக தேர்ட் ஆஃபீஸர், செகண்ட் ஆஃபீஸர், சீஃப் ஆஃபீஸர்னு படிப்படியாக தான் உயர்ந்து இறுதியில் தான் கேப்டன் ஆற அந்த வாய்ப்பு கிடைக்குது. இந்த துறையில் வேலை செய்கிறவங்க வந்து ஆஃபீஸ் வேலை மாதிரி இருக்காது, பல மாசமாக கடல்லே பயணம் செய்கிறதா தான் இருக்கும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து லோடாக கொண்டு போவாங்க. அப்படி போகும்போது பல அனுபவமும் பல கலாச்சாரமும் அறியறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. இந்த படிப்பில் சேர விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ்னு இதிலலாம் ஆர்வமாக இருந்தால் இந்த படிப்பு, இந்த அதோட அடிப்படையெலாம் தெரிஞ்சிருந்தால் இந்த படிப்புக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த படிப்பை முடித்த அப்புறம் இந்தியாலேயும் பல வெளிநாடுகளையும் நல்ல வேலை வாய்ப்புகளுமே இருக்குது. எல்லோரோட கனவும் ஒரே மாதிரி இருக்கிறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்கும். சரி, நம்ம ஜான்கோரை தம்பி, இவன் வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு.
5: பை பைக்கா.
4: சரி, அடுத்ததா கரசாமி. அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டுமே வந்துக்கிட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல், இன்றைய தினத்தின் மாலை 5 மணி.

0: நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கடலோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:01 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும் நான் நித்யஸ்ரீ. கடல் ஓசை எஃப்எம் 90.4 தான் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமாண்ணா?
3: தெரியுமா?
4: திருச்சி பக்கத்துல தாங்க, பெரம்பலூர்.
2: ஓகேண்ணா, ஓகே.
4: தமிழ்நாட்டுல 2 மாவட்டத்துல தான் ரயில்வே ஸ்டேஷனே இல்ல. அதுல பெரம்பலூர் ஒண்ணு, கிருஷ்ணகிரி ஒண்ணு.
2: என்னண்ணா சொல்றீங்க, ரயில்வே ஸ்டேஷனே இல்லையா?
4: ஆமாக்கா.
2: அப்ப நீங்க எப்படி டிராவல் பண்ணுவீங்க?
4: ஃபுல்லா பஸ் தான். பக்கத்துல அரியலூர்ல ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, திருச்சி போகணும்.
2: ஓகேண்ணா, ஓகே, ஓகே, சூப்பர்ண்ணா. ஓகே, கண்டிப்பா ட்ரெயின் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வைப்பாங்க. இனிமே வரக்கூடிய காலம் எல்லாத்துலயுமே வந்து சூப்பரா தானே மாறப்போகுது.
4: வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்லங்க.
2: சரி, ஓகேண்ணா, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
4: போலாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: உங்களுக்கான எழுத்து வந்து வா நெடில் எழுத்து.
4: இப்ப நான் சொல்லுங்களா ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீங்க ஆரம்பிங்களா எப்படி?
2: ஆமாண்ணா, நீங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வார்த்தை.
4: வணக்கம்.
2: வணக்கம் அப்படிங்கறது குறில் எழுத்துனா? நீங்க வந்து நெடில் நெடில் எழுத்துன்னு சொன்னோம், அப்ப வா அப்படின வானம் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி. சரி, ஓகே, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. வாழ்த்து.
4: நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்க அதுக்கு எதிர்ப்பு வார்த்தை சொல்றீங்களா?
2: இல்லனா வா எழுத்து, அதாவது மாறி மாறி சொல்லணும்.
4: ஓகே, ஓகே, ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
2: வாத்து.
4: வாகனம்.
2: வாகனம். சரி, வாடிக்கை.
4: வாழ்க.
2: வாழை.
4: வாக்குறுதி.
2: வானவில்.
4: வாக்களிப்பு.
2: வாக்கியம்.
4: வாக்காளர்.
2: வாசல்.
4: வாட்ச்.
2: ஆனா வாட்ச் தமிழ் வார்த்தை கிடையாதே. கடிகாரம் தானே தமிழ் வார்த்தை. என்னன்னா
4: என்ன
2: பாடல் வேணும் சொல்லுங்க. சரி, ஓகே, ஐடியா இல்லன்னு சொல்லிருக்கீங்க. நாளைக்கு வரும்போது கண்டிப்பா யோசிச்சு ஒரு நல்ல பாடலா யோசிச்சுட்டு வாங்கணும். பெரம்பலூர்ல ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது அப்படிங்கறது நிறைய பேருக்கு புது தகவலா தான் இருக்கும். அதை நம்ம நேயர் மூலமாவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா ஒரு புது தகவல் தான், ஒரு விளையாட்டு பத்தி, அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு என்ன கேம் பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னா, அந்த பேரு கேட்டோன்னே நமக்கு ஞாபகம் வருது ஊறுகாய்க்கும் அந்த விளையாட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணும். அது என்ன விளையாட்டுனா பிக்கல் பால்னு சொல்ற ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தான். இந்த விளையாட்டு 1965 அமெரிக்கால உருவாச்சு. ஃபேமிலியில உள்ள எல்லாரும் ஒன்னா விளையாடுற ஒரு வகையில பொழுதுபோக்குக்காக தொடங்கப்பட்ட ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லாவே கோடிக்கணக்கான மக்களால விளையாடப்படுது. இந்த விளையாட்டு டென்னிஸ், பேட்மிண்டன்,

டேபிள் டென்னிஸ்னு இந்த மூணு விளையாட்டோட அம்சங்களையும் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான். பிக்கல் பாலில் டென்னிஸ் போல் ஒரு வலை இருக்குமா, ஆனால் கிரவுண்ட் வந்து டென்னிஸை விட சின்னதாக இருக்குமா. பெரிய டென்னிஸ் ராக்கெட்டுக்கு பதிலாக தட்டையான பேடில் பயன்படுத்துகிறாங்க. பந்து சாதாரணமும் டென்னிஸ் பால் மாதிரி இல்லை, சின்ன வெயிட் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் பால் மாதிரி தான் இருக்கு. இந்த விளையாட்டை ஒருவர் தனியாகவும் ரெண்டு பேர் சேர்ந்துமே விளையாடுவாங்க. இந்த விளையாட்டோட நோக்கம் பந்த வலையோட மறுபுறம் அனுப்பி ஆப்போனண்டோட டீம் வந்து அடிக்க முடியாமபடி செய்கிறது தான். பிக்கல் பாலில் ஒரு சிறப்பான விதி இருக்கும். வலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதியை வந்துட்டு நான் வாலி ஜோன் இல்லைனா கிச்சன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் நின்றுக்கிட்டு பந்த நேரடியாக வந்து அடிக்க முடியாது. இந்த ரூல்ஸ் தான் இந்த கேம் வந்து இன்னுமே விறுவிறுப்பாக மாற்றுது. இந்த விளையாட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர டயர்டே இல்லாமல் எல்லாருமே விளையாடுவாங்க. சரி, எல்லாருக்குமே கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். யாராவது கலந்துக்கிறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094439999 நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, அடுத்ததா பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைந்திருப்பது பாமன் கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும் நான் நித்யஸ்ரீ. இப்போ நேரம் சரியாக 6:17 ஆயிருச்சு. சரி, அடுத்து நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்ல, அடுத்த எழுத்து வந்து நா, நெடில் எழுத்து.
5: ஓகே, நான் அப்படிங்கிற நெதில் எழுத்துல தொடங்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களோட ஜாலியா விளையாடுறதுக்கு நாங்க ஒரு ஆள் கிடையாது, ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட ஒரு காலருமே இணைஞ்சிட்டாங்க.
6: வணக்கம். மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் அக்கா. உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா குட்டி பையா? நல்லா இருக்கியா
5: குட்டி பையா? இன்னைக்கு ஆப்சன்ட்கா, அவங்க வரல இன்னைக்கு. ஜாபீர் தம்பி வந்து இன்னைக்கு வர முடியல. சரி ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
6: எழுத்து இல்ல சொன்னியே.
5: சரி, உங்களுக்காக ஒரு எழுத்து ஒன்னு சொல்லிருக்கமே. ஓகே, நான் அப்படிங்கிற நெடில் எழுத்துல தொடங்குற வார்த்தை ஏதாவது ஒன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கக்கா. நான். ஓகே, அடுத்தது
4: நாடு.
6: நாய்.
4: நாக்கு.
6: நாம்.
4: நாள்.
6: நாங்கள்.
4: நாடகம்.
6: நாடு.
4: நாணயம்.
6: நாடோடி.
4: நாமக்கல்.
6: என்ன
5: பாடல் வேணும் சொல்லுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாமே எக்கச்சக்கமா சொன்னாங்க. இது மாதிரி நீங்களும் நம்மளோட நிகழ்ச்சியில விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4439-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.
4: சரி, அடுத்ததா ஒரு உரிமையை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தையுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல சுச்சுவேஷன்லேயும் வளர வேண்டியது அவங்களோட அடிப்படை உரிமை தான். அதனால எந்த குழந்தையுமே போதைப் பொருளை பயன்படுத்துகிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. குழந்தைங்களை போதைப் பொருள் பாதிப்புலேருந்து பாதுகாக்கிறது ஃபேமிலி, ஸ்கூலு, சொசைட்டின்னு எல்லாரோட பொறுப்பும் தான். குழந்தை பருவமும் இளம் பருவமும் ஒரு மனிதனோட முக்கியமான காலம். இந்த வயசில் தான் உடம்பும் மூளையும் வேகமாக வளரும். இந்த நேரத்தில் போதைப் பொருளை பயன்படுத்துகிற அது மூளையை போய் பாதிச்சிரும். இதோட தாக்கம் வந்துட்டு படிப்புல, குடும்பம், உறவுகள், எதிர்காலம்னு இதுல எல்லாம் வெளிப்படலாம். யாரோ ஒருத்தவங்க சொல்ற தவறான தூண்டுதல்னு இதெல்லாம் தான் போதை பழக்கத்துக்கு ஒரு குழந்தைய அடிமையாக்குது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாரு, ஒன்றும் ஆகாதுன்னு இந்த மாதிரி வார்த்தைகளால கூட குழந்தைங்க வந்து தவறான வழிக்கு போறாங்க. ஒரு தவறான முடிவு வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு விழிப்புணர்வு அவங்க கொடுத்து தான் அவங்களை வந்து வளர்க்கணும். சந்தேகமான சிச்சுவேஷன்ல வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து, அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்து விலகி இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசணும் அவங்க கூட, அதாவது பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசணும். இப்ப இருக்கிற அந்த ஜென்சி குழந்தைங்கலாம் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால அவங்க கிட்ட குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா பெற்றோட்ட சொல்லணும்ன்ற அந்த நம்பிக்கையை உருவாக்கணும். குழந்தைங்களை குற்றம் சொல்றதுக்கு பதிலாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழிகாட்டுதலோட ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது.
5: ஓகே, இந்த ஒரு தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக. அதை எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தோம் இல்லையா, காற்று வெளியிடை அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து. அதில் அதிதி ராவ் அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பாடலே வந்து பாடியிருக்காங்க. அது என்ன பாடல் அப்படிங்கிறத கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 6:31 ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
3: நான் நித்யஸ்ரீ. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும், 6 ஆயிட்டாலே ஒருத்தன் வந்துருவானே, அவன் எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் குட்டி பையன் ஜாவிரை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் நம்ம ஜாவிர் தம்பியால் வர முடியலை. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னே வச்சுக்கலாம். ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு கண்டிப்பாக வெளியூர் போயிருக்காங்க, திரும்ப வரவும் கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கி என்ன கேம் அப்படிங்கிறத கார்த்திகா சொல்லுவாங்க.
2: அதாவது தமிழ் எழுத்துக்களை வச்சு தான் இன்னைக்கு கேம் விளையாண்டுருக்கோம். அதாவது நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அதில் உள்ள வார்த்தைகளை மாறி மாறி சொல்லணும், அதான் கேம். சரி, எப்பயுமே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கண்டென்ட் சொல்லுவோம்ல. பொதுவாகவே வீட்டில் 2-3 குழந்தைங்க இருந்தால் மோஸ்ட்லி சண்டை தான் போடுவாங்க. அந்த டைம் பெற்றவங்க வந்து திட்டுவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு. எந்த உறவாக இருந்தாலுமே சின்ன சின்ன சண்டைகள் வர்றது இயல்பான விஷயம்தான். பொம்மை, ரிமோட்டு, சாக்லேட்டு, விளையாட்டு பொருள்னு எதுக்காண்டினாலும் அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. அது வந்து வளர்ச்சியோட ஒரு பகுதி தான். ஆனால் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் வந்துட்டு குழந்தைங்களோட மனசில் அப்படியே பதிஞ்சிரும். நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, ஒன்னால் தான் பிரச்சனை, நீ பறக்காம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கோபத்தில் வந்தாலுமே அது குழந்தையோட மனசில் வந்துட்டு டக்குன்னு அப்படியே பதிஞ்சிரும். அவங்க வெளியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ளே நான் தேவையில்லாதவனா, என்னை யாருக்குமே பிடிக்காதான்னு தோணும். ஒரு தவறை திருத்தணுமே தவிர ஒரு குழந்தையோட மதிப்பையே குறைக்கிற வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால் சண்டை போடுற குழந்தைய எப்படி சமாதானம் பண்ணலாம்னு யோசிக்கலாம். இப்படி சண்டை போட்டால் பிரச்சனை பெருசாகிடும், வாங்க அமைதியாக பேசலான்னு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்க மாதிரி பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. இப்போ கோபம் இருக்கும், ஆனால் வந்துட்டு அதை எப்படி சரி பண்ணலாம்னு சேர்ந்து யோசிக்கலாம்னு அவங்கள்ட்ட வந்து பேசி பார்க்கலாம். குழந்தைங்க பெற்றோட வார்த்தையை வந்து நம்புவாங்க, அவங்க தன்னம்பிக்கை அதிகப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தணும். கோபம் வந்து சில நிமிஷங்கள் தான் இருக்கும், ஆனால் கோபத்தில் பேசின அந்த சில வார்த்தைகள் வந்து பல வருஷமாக மனசுலே இருக்கும். அதனால் குழந்தையோட தவறை திருத்தணும், ஆனால் வந்துட்டு குழந்தைய காயப்படுத்துகிற விதமாக அந்த வார்த்தை இருக்கக்கூடாது.
3: ஓகே, கண்டிப்பாக கார்த்திகா இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது என்னவோ, என்னோட சைல்ட்ஹுட் தான். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சின்ன வயசில் நான் வந்து இப்படி தான் ரொம்ப வந்து எங்கள் அம்மா கூட சேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கோவத்தில் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி. நானும் என்னோட பேகு துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாதி தூரம் போயிட்டேன். ஆனால் அது போனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு இது நம்மளுக்கு வந்து சாத்தியப்படாது, நம்ம எப்படி தனியாக போகிறது அப்படிங்கிற மாதிரி. ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னாங்க, ஆனால் அதுக்கே வந்து கோவப்பட்டு அந்த வயசுலேயே வந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்கள்ட்ட பேசும்பொழுது என்கரேஜபிளாக பேசணும், அவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ் வார்த்தைகள் வச்சு விளையாண்டுட்ருக்கோம். அந்த வகையில் தா நெடில் எழுத்துல தொடங்கக்கூடிய தமிழ் வார்த்தைகள் தான் சொல்லி விளையாடணும். இந்த ஒரு கேமில் கலந்துக்க ஆசைப்படுற நேயர்கள் 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு பாடலுமே வரப்போகுது, நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, எங்கள் வீட்டு பிள்ளை கிடையாது, எம்ஜிஆர் நடித்த அந்த ஒரு படம் கிடையாது. இது வந்து புதுசாக இப்போ எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன் நடித்தாங்க இல்லையா, அந்த ஒரு படம் நம்ம வீட்டு பிள்ளை படத்துலேருந்து பாடல் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: என்னால தாங்கவே முடியல, கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: அண்ணே.
1: என்னடா தங்க,
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்றாக நான் இருந்ததுனா தோல்லே தூக்கி நின்றுருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:44 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
5: முகமது சாதிக்,
4: மற்றும்
5: ஓகே நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். யார் அது முகமது சாதிக்? எந்த குட்டி பையனும் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க ஒரு குட்டி பையன் குரல் கேட்குதே அப்படின்னு நினைக்கலாம். சரி, யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சனிக்கிழமை நம்மளோட நிகழ்ச்சிக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க தான் முகமது சாதிக். அவங்க இன்றைக்கி எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறீங்களாமே, அது என்ன புத்தகம்?
6: குட்டி பொண்ணும் காளானும்.
5: ஆ சரி ஓகே, அதை எழுதுனவங்க யார்?
6: எழுதியவர் லியோ டால்ஸ்டாய்.
5: ஓகே, லியோ டால்ஸ்டாய். அவர் யாரு?
6: அவர் வந்து புத்தக ஆசிரியர்.
5: புத்தக ஆசிரியர் இல்ல, அவர் வந்து ஒரு எழுத்தாளர், புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு சிறுகதை புத்தகம். இது மாதிரி அவர் வந்து நிறைய வகையில வந்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில போர் சம்மந்தமா எழுதியிருக்காங்க, அமைதியை நிலைநாட்டுறதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு, மனித நேயத்தை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அதுல ஒரு கதை தான் வந்து இந்த குட்டி பொண்ணும் காளான்களும் அப்படிங்கிறது. சரி, அதை தமிழ்ல எழுதுனது யாரு?
6: உதயசங்கர்.
5: உதயசங்கர் அவங்க தான் வந்து தமிழ்ல எழுதியிருக்காங்க. அந்த ஒரு புத்தகத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறதில்ல, கண்டிப்பா நாளைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கு கேம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நிறைய பேருக்கு இருக்கலாம். கேம் என்னாச்சு?
4: நம்ம தானு ஒரு எழுத்து சொன்னோம், ஆனா நேயர்கள் யாருமே கால் பண்ணல. அதனால இந்த கேமை அடுத்த வாட்டி விளையாடும் போது கண்டிப்பா இதே தாளை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
5: ஓகே, எல்லாரும் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தா அப்படிங்கிற எழுத்துல தான் அடுத்த தடவை விளையாடும் பொழுது கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படி வேற எழுத்துல ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க தான் ஞாபகப்படுத்தி கேட்கணும். நீங்க வந்து தாளை தானே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா வந்து வேற எழுத்துல ஆரம்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காற்றோட வேகம் 14 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில இருந்து வீசக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம தான் நிகழ்ச்சியை வந்து முடிச்சாச்சே, இதுக்கப்புறம் தா அப்படிங்கிற வார்த்தையில ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
5: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
7: காமராஜர் நகர்ல இருந்து பிரிட்டோ.
5: சொல்லுங்கக்கா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கும். பாண்டி எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா? தெரிஞ்ச வார்த்தை சொல்லுங்க. அதாவது தாத்தாக்கு வர தா.
7: நெடில்.
5: ஆ நெடில். தாளம்பூ. சரி ஓகே, அடுத்தது தாய்.
7: தாமரை.
5: தாகம்.
7: தாகம்.
5: தாழ்பால். ஆனா தாகம் இவங்க தானக்கா சொன்னாங்க?
7: அப்படியா, தம்பி சொன்னாரா?
5: இவங்க கார்த்திகா வந்து தாகம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாங்க, நீங்களும் ரிப்பீட்டுக்கு தாகம் அப்படின்னு சொன்னீங்க. சரி ஓகேக்கா,
7: பரவாயில்லாமா? சொல்லலாமா?
5: இல்ல இல்ல பரவாயில்லக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேக்கா ஓகே, ஐ படத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கான பாடல் கொடுத்துறோம். ரொம்ப நன்றிக்கா. ஓகே, இன்னைக்கான நிகழ்ச்சியில கண்டிப்பா இந்த தா வார்த்தை வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனாலும் நேயர்கள் வந்து வந்ததுனால கண்டிப்பா இந்த தடவை அடுத்த தடவை விளையாடும் பொழுது வேற வார்த்தையில ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பாடலுமே வரப்போகுது. நம்ம நேயர் கேட்ட பாடல் தான் ஐ படத்துல இருந்து கேட்டு இணைஞ்சிருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட இருந்து விடை பெறுறது நானித்திய ஸ்ரீ மற்றும்
4: கார்த்திகா மற்றும்
6: முகமது சாதிக்.
5: தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். எப்போதுமே நம்மளோட கடற்கரை அப்படின்றது கொஞ்சம் பிஸியான கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். காரணம், மிட் நைட்ல ஆரம்பிச்சு, அதாவது அதிகாலை 2 மணிக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாயந்தரம் நைட்டு வரைக்கும் ஆட்கள் வந்து கடற்கரையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மீனவர்களா மட்டும் இருக்க மாட்டாங்க, சுற்றுலா பயணிகள் வருவாங்க, மீன்பிடி தொழில் சார்ந்த நிறைய தொழில்கள் பண்றாங்க இல்லையா, அவங்க வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கடற்கரைகள். இந்த கடற்கரைகளுக்கு முக்கியமான வசதிகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு துறைமுகமா இருக்குது அந்த கடற்கரை அப்படின்னா, அங்க வந்து ஒரு மீன் இறக்குத்தளம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஹார்பர் இருக்கலாம், இல்லைன்னா தூண்டில் வளைவு இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியாபார தளம் இருக்கணும், அதாவது இப்போ ஏலம் போடுற தளம் இருக்கலாம், இல்லை அப்படின்னா வியாபாரம் செய்கிறதுக்கு தேவையான வசதிகள் இருக்கலாம், அது வந்து அவங்களுடைய மீன்களை ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுற வசதியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான தேவையும் இருக்குது, அதுதான் கழிவறை வசதி. இந்த கழிவறை வசதி அப்படின்றது நம்ம ராமேஸ்வரம் கடற்கரையை பொறுத்தளவு கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோடது வெறும் மீன்பிடி தொழில் மட்டும் நடக்கிற ஒரு இடம் கிடையாது, அது சுற்றுலா தலமாகவும் கூட இருக்குது. குறிப்பாக அக்னி தீர்த்தம் கடற்கரையாக இருக்கலாம், பாம்பன் கடற்கரையாக இருக்கலாம், தங்கச்சி மடம் கடற்கரையாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அரியமான் கடற்கரை, இந்த மாதிரி நிறைய கடற்கரைகள் நம்மளோட பகுதிகளில் சுற்றுலா தலமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது. அதனால மீனவர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே தேவைப்படுற ஒன்று தான் இந்த கழிவறை. என்ன காரணம் அப்படின்னா, இயற்கை உபாதைகளை நம்ம கழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கழிவறை வசதி அப்படின்றது ஒரு கடற்கரைக்கு தேவைப்படுது. என்னதான் நம்ம திறந்த வெளி கழிப்பிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த இடத்துல ஒரு கழிவறை இல்லைன்னா எப்படி? கழிவறை இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து மீனவர்களாக இருந்தாலும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அங்கே போய் அவங்களுடைய உபாதைகளை கழிச்சிட்டு வந்துடுவாங்க இல்லையா. அதனால இன்னைக்கு கேள்வியாக நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் கழிவறை வசதி இல்லாதது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valladur, Ramanathapuram. Call 80127-9900.
1: Meendum meendum kekka thoondum Kadalosai FM 90.4 Namadu munnetrathirkana vanuli.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: என் பேர் கவின், நான் பாமன்லேருந்து பேசுகிறேன்.
5: இப்போ நீங்கள் வந்து கடற்கரைக்கு தான் வரீங்க, எத்தனை மணிக்கு காலையில் வெள்ளனமே கடற்கரைக்கு வருவீங்க?
6: நான் அதிகபட்சம் காலையில் வெள்ளனே 5 மணி 5:30 வந்துடும் கடற்கரைக்கு.
5: இப்போ 5:30 நீங்கள் கடற்கரைக்கு வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட பாலத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டெலாம் வந்துடுவாங்க, சுற்றுலா பயணிகள் வந்துடுவாங்க. இந்த நேரத்தில் இங்கே தொழில் செய்கிறவங்க லேடிஸாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கழிவறை வசதி அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது?
7: கழிவறை வசதி இல்லாமல் இருக்கிறது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சிரமம் தான். இப்போ ஜென்ட்ஸு பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கடற்கர ஓரத்தில் போயிடுறாங்க. இப்போ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா எல்லார் வீடுமே இங்கேருந்து குறைஞ்சது குறிப்பிட்ட அப்படியே ஒரு 5 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு தூரத்துலாம் இருக்குது. ஆத்திரச சரணா போயிட்டு வர முடியாது. கழிவறை கட்டி கொடுக்குறது நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி கட்டி இருக்கு, இங்கே கட்டி யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குது. அதை புதுப்பிச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா புதுசாக கூட கழிவறை கட்டலாம். அது எல்லா மக்களுக்கும் வசதியானதான். இன்னும் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ சுற்றுலா பயணி பெண்கள் வராங்க, இங்கே இருக்கிற வேலை ஆகிற பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது கழிவறை இல்லாங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற சென்ஸாக இருக்கட்டும் சரி, சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் சரி, எல்லோரும் வந்தாங்கன்னா ஈஸியாக கடற்கரை ஓரத்தில் போயிடுறாங்க. இதே சுற்றுலா பயணிகள் வர பெண்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, சூழ்நிலையாக தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பாத்திரம் வந்து கட்டண கழிப்பிரமாக யூஸ் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், ஒரு ஆள் போட்டு பராமரித்து. அதனால் இருக்கிற பாத்ரூமாக சுத்தம் பண்ணி ஒரு ஆள் போட்டு பராமரித்து கொடுத்தா நல்லா தான் இருக்குங்களாம். அதே மாதிரி இப்போ யூஸ் பண்ணுற சென்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அதை அவங்களே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா பராமரிக்கிற கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்களே கொஞ்சம் அசுத்தமாக பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்ம வந்து வீட்டில் கழிப்பற போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, எப்பவுமே நம்ம ஒரே மாதிரியாக வீட்டில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு போகிறோமோ அதே மாதிரியே க்ளீன் பண்ணிட்டு போனால் இங்கே வந்து இல்லை, எல்லா இடத்துலையும் நல்லது தான் அது. ஏன்னா கழிப்பற சுத்தமாக இருந்தால் தான் நிறைய நோய் வராது, அதனால உட்பட்ட நோய் ஏகப்பட்ட நோய் வரும், கிருமி நோய்கள் வரும். இப்போ நார்மல் டயத்தில் பரவாயில்ல, ஒரு சில வல்லங்கள்லாம் காலையில் 7 மணி 8 மணிக்கு வர்றது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இதே விடிய காலையில் வர்ற வல்லங்கள் வர்ற ஆட்கள்லாம் இப்போ ரொம்ப அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது இருக்கிற பாத்திரமாக கொஞ்சம் பராமரித்து கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
5: ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
7: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம்யா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னுடைய பேர் வந்து திரவியம்யா. அந்த பாலத்துக்கு அடியில் ஒரு மீன் கடை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன்யா.
2: நீங்க காலையில எத்தனை மணிக்கு ஐயா கடற்கரைக்கு வருவீங்க?
3: காலையில நான் 3:30 வந்துடுவோம் ஐயா கடற்கரைக்கு.
2: ஓகே, நீங்க கண்டிப்பா இப்ப வந்து நிறைய பேரை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப விடியற் காலை அப்படின்னா போட்டியாடா இருக்கட்டும், மற்ற கடற்கரைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து மீனவர்களோட வருகை அதிகமாக இருக்கும். அதே போல் நம்மளோட ராமேஸ்வரம் எஸ்பெஷலின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போட்டியாரில் அதிகமான பெண்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கழிவறை வசதி இல்லாதது எவ்வளோ சிரமத்தை தருதுன்னு நினைக்கிறீங்க?
3: இப்போ ராமேஸ்வரம் தீவுக்கு வந்து ராமேஸ்வரம் வந்துட்டாங்கன்னு சொன்னது நிறைய பேர் இங்கே பாம்பன் வந்து தான் போகிறாங்க. அதில் ஒரு 10% வருவாங்க, அதில் ஆண்களும் இருக்காங்க பெண்களுங்க. ஆனால் மொத்தத்துக்கு எடுத்த அந்த தீவுக்குள்ள வந்து அந்த ராமேஸ்வரம் இந்த பூண்டையாடுன்னு சொல்கிற இடம், அந்த இடம் பாருங்கள், ஏலக்குடமில் ஒரு இடம் இருக்குது. இந்த மீன் வாங்குறது காலையில் வரும் வந்து அந்த பெண்கள் வந்து ஆண்களுக்குனால எங்கிட்டாவது போய் ஓரளவுக்கு போயிட்டு வந்துடுவாங்க கழிப்பறைக்கு. அந்த பெண்கள் அவங்க வர்ற அவதியை பார்த்தா மன உதல வெக்கம் இல்லாமல் என்ன செய்வாங்க, நாங்கள் மீன் வெட்டிக்கிட்டு இருக்கோம் அவங்க கேட்பாங்க, இதாக பாத்ரூம் இருக்காங்க கேட்குறாங்க. நாங்கள் இப்போ எந்த பாத்ரூம் போய் காட்டுறது சொல்லுங்க. அப்போ இவ்வளோ பேர் டூரிஸ்ட் வர்ற இடத்துல வந்து இந்த அரசாங்கத்தினால ஒரு பாத்ரூம் கட்டி முடிக்கலைன்னு சொன்னால் ஒரு உண்மையிலேயே வருத்தப்படைய விஷயமா தான் இருக்குது. நிறையா இப்போ அவங்க மீன் வாங்குகிறாங்களோ வாங்கலையோ வாங்கலையோ தெரியல, அவங்க கேட்குற கேள்வி என்ன, அவங்க கஷ்டத்தோடு வந்து ஒரு பாத்ரூம் இருக்காங்கிறது தான் கேட்குறாங்க. அதையே வந்து நிறைவேற்றி யாருனாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிரைவேட்டில் யாராவது கட்டி வைக்கலாம், இடமாக இல்லாமல் இருக்கிறத பார்த்து இந்த இடத்துல இந்த கடற்கரையில் இடம் நிறைய இருக்குது, ஆனால் கேட்ட மனுக்காங்கன்னு சொன்னால் ஒரு வேதற்குடி விஷயம் தான். முதல் காரணம் வந்து நான் காலையில் வர்றேன்னாக்கி நான் எப்படியோ காட்டுக்கு போய் எதுக்கு போகிறேன், ஏதாவது பாத்ரூம் போகிறேன், கடல் உரமாக போகிறோம், அது ஆண்கள் ஒரு பக்கத்தில் இருட்டில் போய் போயிட்டு வந்தேன், பெண்கள் எங்கேயா போவாங்க? பேருக்கு ஒரு இது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறேன், நல்ல கேள்வி கேட்டுருக்கேன். உண்மையிலே இங்கே ஒரு ஒரு ஒரு டூரிஸ்ட் இவ்வளோ டூரிஸ்ட் வர இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் சொல்லி வச்சாங்கன்னா ஒரு சந்தோஷப்படைய விஷயம், பெண்களுக்கு அதிகமான ஒரு சந்தோஷம். அங்கே கடற்கரை போனால் மீன் வாங்குற இடத்துல நம்ம போனோம்னா ஏழை கூட போனோம்னா ஒரு பாத்ரூம் இருக்குது, அதில் போயிட்டு போயிடலாமல், அந்த அவசரத்தை தீர்த்துட்டு போயிடலாமல், அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. கண்டிப்பாக இங்கே ஒரு பாத்ரூம் அவங்க கட்டினாங்கன்னு சொன்னால், ரொம்ப பாத்ரூம்னா அது ஒரு கழிவறை கிடச்சுனா கட்டினா போதும், குளிக்க வசதியெல்லாம் தேவையில்லை. ஒரு கழிவறை வந்து இருந்துச்சுன்னா இதை விட கூட்டங்க வந்த டூரிஸ்ட் வந்து கண்டிப்பாக அந்த பாம்பன் கடற்கரைக்கு இந்த ஏலம் கூடுற இடத்துக்கு ஏலம் வந்து கூட கூட இருக்க அந்த இடத்துக்கு வருவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பாத்ரூம்னு நினச்சே கண்டிப்பாக ஒரு சில பேர் வந்து அந்த பாத்ரூம் போய் இல்லாத நேரம் என்ன செய்கிறாங்க, வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இங்கே வர்றது கூட அவங்க வந்து அச்சப்படுறாங்க. பாத்ரூம் எவ்வளோ நேரத்துக்கு தான் ஆத்திரத்தில் ஆத்திரத்தை இந்த மாதிரி விஷயத்தை தாங்கி கொண்டு இருக்க முடியாதனால வந்து இதுதான் காரணம். இன்னும் நிறைய டூரிஸ்ட் வந்து பாம்பனுக்கு வர்றதுக்கு இந்த பாலத்தை பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு வழி இருக்குது. மேலே உள்ள பாலத்தை இந்த சென்று பிடிச்ச பார்க்க போனேன், கீழே ஒரு பாத்ரூம் இருக்கு நறுக்கன்னு போயிட்டு கூட அவங்க போயிடலாம். ஒரு பாத்ரூம் அந்த பாத்ரூம் முடிச்சுட்டு கூட பார்க்கலாம். இதில் ஒன்று இப்போ ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் முன்னப்பின டிஃப்ரென்ஸாக வரும். அவங்க கார்லேயே வராங்க, கீழே ஒன்று இறக்கி விட்டு காரை கொண்டு எடுத்து விட்டு பாத்ரூம் போயிடலாம். இப்படி ஒரு பாத்ரூம் அவங்க கட்டி கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமான செய்தியாக இருக்கு. ஏற்கனவே ஒரு பாத்ரூம் கெட்டினாங்க, கெட்டின மேனிக்கு அப்படியே அதை உபயோகிக்காதபடி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அது என்னென்னுமே தெரியல, யாருக்குமே தெரியல. சேப்பிட்டாங்க, கிள்ளினாங்க, கெல்லாங்க, இருந்தாங்க. பாத்ரூம் ஆண்களுக்கு வர பெண்களுக்கு வர தனியாக கட்டியிருக்காங்க, அது யூஸ் பண்ணாமே போட்டிருக்காங்க. அப்படியே இருந்த பாத்ரூம் இந்த சேஃப்டி பேங்கில் சேஃப்டி டேங்கில் உள்ள தண்ணி வந்து கடலுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருந்துச்சு. கடலுக்கு போகிற தேவையில்லை, அதே பூமிக்குள்ளே போயிடும் அந்தளவுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பூமிக்குள்ளே போக வேண்டிய இது தான், அது என்னென்னு தெரியல. அப்படியே போட்டு வச்சுருக்கேன், கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணாலே போதும், கட்டணமாக ஆக்கினா கூட பிரச்சனை கிடையாது. கூட 5 ரூபா வச்சு போகிறதா இருந்தாலும், 10 ரூபா வாங்குறதுல 10 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் எந்த ஒரு இங்கே வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக ஒரு பாத்ரூம் இங்கே தேவைப்படும்.
2: ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு
3: நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் கழிவறை வசதி எவ்வளோ முக்கியமானது, அது இல்லாதது எவ்வளோ தூரத்துக்கு சிரமத்தை உங்களுக்கு தருது அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மனித உடல் இருக்குது இல்லையா, இது ரொம்பவே விசித்திரமானதுங்க. இதுல நடக்கக்கூடிய சில செயல்பாடுகளுக்கும் மூளையில நடக்கக்கூடிய சில செயல்பாடுகளுக்கும் இன்னும் விஞ்ஞானிகள் கிட்ட பதிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேஜாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இது ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த இடத்துக்கு ஏற்கனவே நம்ம வந்திருக்கோமோ அப்படின்னு யோசிப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த விஷயமும் அந்த இடத்துக்கும் நீங்கள் முதல் தடவை அப்போ தான் போயிருப்பீங்க, இல்லைனா அந்த நிகழ்வு அப்போ தான் நடந்திருக்கும். இதை தான் தேஜாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேஜாவ் எதுக்காக நடக்குது, எதனால நடக்குது அப்படின்றத இன்னும் விஞ்ஞானிகளால் விளக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல ஆச்சரியம் நிறைந்த விஷயங்கள் மனித உடல்லையே இருக்குது. இந்த மனித உடலில் நடக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள் கண்டிப்பாக மனித உடலுக்கு நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது. அதில் ஒன்று தான் இயற்கை உபாதை, அதாவது மலம் கழிக்கிறதும் சிறுநீர் கழிக்கிறதும். இந்த இரண்டு விஷயத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இயற்கை உபாதைகளை நம்ம சீக்கிரத்தில் கழிக்காமல் இருக்கிறதுக்கும் முறையாக கழிக்காமல் இருக்கிறதுனாலையும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், எதுக்காக எல்லா இடங்கள்லையும் இந்த கழிவறை வசதி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நல்லதெல்லாம் நடக்கட்டும், நாடு காடு

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்கான். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: உள்ளம் பெரும் கோவில், ஊவுடம்பு ஆலயம், வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இயற்கை உபாதைகள்ல 2 அடங்கும். 1 மலம், இன்னொன்னு சிறுநீர். இந்த 2 நம்ம அடக்கி வைக்கிறதுனாலதான் இந்த உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. முதல்ல மலசிக்கல். மலம் கழிக்கிறத அடக்கும் பொழுது உங்களுடைய குடல் பகுதியில அது எல்லாமே தங்கி கடினமான மலச்சிக்கலை ஏற்படுத்துமா. இது வயிற்று வலி, வயிற்று வீக்கம், மலம் கழிக்கிறதுல சிரமம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம சிறுநீர் கழிக்கிறது, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியிடங்கள்ல இருந்தாலும் சரி, பொது இடங்கள்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சிறுநீர் வருதுன்னா உடனே அதை கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எங்கேயாவது ஒரு இடத்துல டாய்லெட்டோ ரெஸ்ட் ரூமோ இருக்குதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய இயற்கை உபாதையை கழிச்சுட்டு வந்துருங்க, குறிப்பா சிறுநீர். சிறுநீர் கழிக்காம இருக்கிறது உங்களோட உடல்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதல்ல சிறுநீர் பாதையில தொற்று ஏற்படும். அதுக்கப்புறமா சிறுநீரக செயலிழப்பு வரைக்கும் இது கொண்டு போய் விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான இயற்கை உபாதைகளை சீக்கிரத்துல எங்கெங்கெல்லாம் டாய்லெட் இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்க கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகளை கூட இந்த இயற்கை உபாதைகள் கழிக்காததுனால நம்மளோட உடலுக்கு ஏற்படும். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இயற்கை உபாதை கண்டிப்பா தினமும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. சில பேருக்கு இது கழிக்கல அப்படின்னா கண்டிப்பா அன்றைய நாள் அவங்களுக்கு ரொம்ப சோர்வானதாக தான் போகும். இது உங்களுடைய மனநிலை ரீதியா மட்டும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவே இது உண்மையானது தான். என்ன காரணம் தெரியுமா? நீங்க இயற்கை உபாதைகளை ரொம்ப நேரம் அடக்கி வச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு சோர்வும் தலைவலியும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் இருக்குது. சிறுநீரை நீங்க அடக்கி வைக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத நான் சொன்னேன். அது எப்படின்னா, உங்களுடைய சிறுநீரக பை இருக்குது இல்லையா, அது ஒரு பலூன் போன்றது. அதுல நீர் நிரம்ப நிரம்ப எப்படி ஒரு பலூன்ல நீர் நிரம்புமோ அது மாதிரி தான் நிரம்புமா. அது கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா வெடிச்சிரும் இல்லையா, அந்த பலூன் ரொம்ப தண்ணி நிரம்பிருச்சுன்னா அதே மாதிரி தான் உங்களுடைய சிறுநீர் பையும் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களோட அடி வயிற்றில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வலியை உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் சிறுநீரை அடைக்கி வச்சு போகிறதுனால உங்களுடைய சிறுநீரகம் செயலிழந்து போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த விரியும் தன்மை குறைஞ்சி போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உபாதைகளை அந்தந்த நேரங்களில் கழிச்சிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதை எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது, நார் சத்துள்ள உணவுகளை சாப்பிட்றது, தினமும் உடற்பயிற்சி செய்கிறது, மன அழுத்தத்தை குறைவாக வச்சுக்கிறது, அதாவது மனநிலையை கொஞ்சம் சமநிலையாக வச்சுக்கிறது. சரி, பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க.

ஓசையம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திவோன். ராமேஸ்வரம் ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் ஒரு மிகப்பெரிய வியாபார தலமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கடல் உணவுகளா இருந்தாலும் சரி, சுற்றுலா சார்ந்த பொருட்களா இருந்தாலும் சரி, மீனவர்கள் கடலுக்கு போய் ரொம்ப நேரமா களைச்சு போய் உழைச்சிட்டு வர்றவங்க காலையில வந்த உடனே கரைக்கு வந்த உடனே அவங்க தேடக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்று உணவு, இன்னொன்னு கழிப்பறை. எங்கடா நம்ம போய் நம்மளுடைய இயற்கை உபாதையை கழிக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருக்கும். காரணம், அவ்வளவு நேரம் கழித்து நம்ம கடலில் போட்டு கரையை ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அவங்க ரொம்ப நேரமாக அடக்கி வச்சுட்டு தான் வருவாங்க. நம்மளோட எஃப்எம்ல எப்பயுமே கடற்கரை ஓரங்களில் மலம் கழிக்கிறது நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி போகும். அதை கண்டிப்பாக எல்லாருமே கேட்டிருக்க முடியும். அதை கேட்குற நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, அப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எனக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காரணம் என்னென்னா, நம்மளுடைய கடற்கரைகளில் கழிவறைகள் இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, காலையில் ஒரு சுற்றுலா பயணி வந்தாங்க, அங்கிட்டி மட்டும் நடந்துகிட்டு இருந்தாங்க, அவங்க கர்ப்பமாக வேற இருந்தாங்க, அவங்க ஒரு பெண்மணி, அதனால அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நேரமாக அவங்களுக்கு அந்த இயற்கை உபாதையை கழிக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னோட சேலை முந்தானையால் அவங்கள மறைவாக பிடிக்க வச்சு அதுக்கப்புறமா அவங்கள இயற்கை உபாதையை கழிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே. அதனால கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக கழிவறை வசதி அப்படின்றது தேவைப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அது மீனவர்களுக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி. திருமூலர் எழுதின ஒரு பாடலை முன்னாடியே சொன்னேன். என்ன அப்படின்னா, உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம். உள்ளம் பெரும் கோவில் அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் தான் ஒரு பெரிய கோயில் போன்ற அமைப்பு. நம்மளுடைய உடல் இருக்குதுல்ல, அது ஒரு ஆலயம் மாதிரி. அந்த ஆலயத்தில் இறைவனே வந்து தங்குவாராம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயத்தை கண்டிப்பாக நம்ம சுத்தமாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வச்சுருக்கணும் இல்லையா. அதனால இயற்கை உபாதைகளை சரியான முறையில் கண்டிப்பாக கழிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கழிக்கிறதுக்கான வசதிகள் கூடிய விரைவிலேயே ஏற்படுத்தப்படும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. இந்த கருத்தோடைய இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திவோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசையம் 90.4.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஓடி ஆடி கழிச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்கறதுக்காக அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போற கதை பேரு உஷா பாலசுப்ரமணியன் எழுதின புதியதோர் உலகம் செய்வோம். கதைக்குள்ள நுழையலாமா? தன்னோட ரூம் கதவை யாரோ டக்கு டக்குன்னு தட்டுறது போல சத்தம் கேட்டுச்சு. ஏன் ரூம் கதவை யாரு தட்டுறா? யாருமே இது வரைக்கும் என்கிட்ட அப்படி நடந்துட்டது இல்லையே, யாரா இருக்கும் அப்படின்னு கதிர்காமன் கோபத்தோட கதவையே பார்த்தாரு. கதிர்காமன் அந்த ஆபீஸோட நிர்வாக இயக்குனர். அங்க அவரோட மரியாதைக்கு குறைவா ஒரு சின்ன கம்ப கூட நகட்டி வைக்க கூடாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆளு. யாராச்சும் அவருக்கு பிடிக்காத எதையாச்சும் பண்ணினா அது அவரோட மரியாதைக்கே குறைச்சலான மாதிரி கருதிப்பார். கதிர்காமன் சார் டேபிள்ல உட்கார்ந்துருக்கும் போது கதவை யாரோ டக்கு டக்குன்னு தட்ட எஸ் கமன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஸ்டைலா அந்த ரூம்குள்ள ராணான்ற ரங்கநாதன் குட் மார்னிங் சொன்னபடி வந்தார். 6 அடி உயரத்துல கட்டுடலோட அளவான தேக கட்டோட ரொம்ப நேர்த்தியா ட்ரெஸ் பண்ணி மிடுக்கா இருந்தார். ஓ, வாட் அ சர்ப்ரைஸ். என்ன ராணா, இன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ண போறீங்களா? ஆமா சார். ராணான்ற ரங்கநாதன் அந்த கம்பெனிக்கு நிர்வாக இயக்குனரா புதுசா பொறுப்பேற்கிறதுக்காக வந்திருக்கார். முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம திடீர்னு நேரடியா அவரு ஆபீஸ்க்கே வந்துட்டார். ராணா உட்கார்ந்திருந்த விதமே அவரோட தன்னம்பிக்கையவும் ஆளுமையவும் வெளிப்படுத்துறதா இருந்துச்சு. கதிர்காமன் முன்னாடி கால் மேல கால் போட்டு சேர்ல சாஞ்சபடியே ரொம்ப ரிலாக்ஸா ராணா உட்கார்ந்திருந்தாரு. இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் மரியாதையே தெரிய மாட்டேங்குது. வயசுல பெரியவனா இருக்கானே, இப்படி உட்காருவான், கால் மேல கால் போட்டு ரொம்ப கெத்தா ஸ்டைலா உட்காந்துருக்கானு நினைப்பு போல இவனுக்கு வந்துட்டான் அப்படின்னு அவரு தம் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாரு. கதிர்காமன் சாருக்கு ராணாவை சுத்தமா பிடிக்கல. ஆனா அவரோட மனக்குமுறல் எதையும் வெளியில காமிச்சுக்காம சிரிச்ச முகத்தோட பேசிட்டு இருந்தாரு. சொல்லுங்க ராணா, எப்ப நீங்க பொறுப்பேத்துக்க போறீங்க? இதோ இப்பவே சார், உங்களோட ஒத்துழைப்போட இன்னும் 1 சில நிமிஷத்துல. இப்பவா? ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? ஒண்ணு இல்ல சார்,

ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் செக்ரட்டரிக்கு கால் பண்ணி உடனே இங்க வர வைக்கிறேன். நீங்க என்ன புதுசா பேசிட்டு இருக்கீங்க சார்? டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இது பொறுமையா இருக்க வேண்டிய விஷயமே இல்ல ராணா. என்ன என்னோட செக்ரட்டரிக்கு போன் பண்ண விடுங்க, இது என்னோட முடிவு, இதுல யாரும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர்காமன் அவர் செக்ரட்டரிக்கும் போன் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததே வேற. புதியதோ ஒரு உலகம் செய்வோம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள் உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ், எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் கர்வ், அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
1: மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். ஹலோ முத்துகிருஷ்ணன், நம்ம புது எம்டி ராணா இப்பதான் ஆபீஸ்க்கு வந்தார். இன்னைக்கே அவர் பொறுப்பேத்துக்க போறாராம். நம்மளோட ஜிஎம், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, அப்புறம் மத்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸையும் தவறாம கூப்பிட்டுருங்க. யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது. எல்லாரையும் ராணாக்கு அறிமுகப்படுத்தியே ஆகணும். ஓகே சார். ஓகே, ஏன் சார் உங்க செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்க? அவங்க ஒன்னும் இங்க வர வேண்டாம், நம்மளே போய் அவங்கள பார்ப்போம், அங்க என்ன அறிமுகப்படுத்தி வைங்க. இருந்தாலும் ராணா, அது சரி வராதுப்பா. இங்க பாரு, நம்ம பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம போய் அவங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு இதுல பூர்ணமான சம்மதம் இருக்கு. நான் போய் கடைநிலை ஊழியர்கள்ல இருந்து மேல்நிலை ஊழியர்கள் வரைக்கும் நம்மளோட ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாரையும் பாக்கணும் சார். இங்க நான் தானே ஜாயின் பண்ண போறேன், அதுவும் உங்க பதவிக்கு நிகரா. அப்ப நீங்க தானே என்ன போய் காட்டணும். இதுதான் ராணா, புதுசா சேர்ந்திருக்கிற நிர்வாக இயக்குனர் அப்படின்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லணும்ல சார். வாங்க, நம்ம போய் பேசுவோம். என்ன பொறுத்த அளவு இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு சமம்தான். சின்ன வேலை பாக்குறாங்க, பெரிய வேலை பாக்குறாங்கலாம் நான் பாக்க மாட்டேன். எல்லாரும் இங்க ஈக்குவல் தான். நீங்க முதல்ல வாங்க, நம்ம போய் பாப்போம் அப்படின்னு சொன்ன ராணா எந்திரிச்சு வெளியிலயும் போயிட்டாரு. அவர் பின்னாடியே கதிர்காமனும் போயிட்டாரு. ஓகே ராணா, முதல்ல செக்யூரிட்டில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? ஒய் நாட், வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணா நேரா உங்க கம்பெனி வாசலுக்கு தான் போனாரு. கதிர்காமனுக்கு அது சுத்தமா பிடிக்கல. என் நேரம் போயும் போயும் செக்யூரிட்டி கிட்ட போயா முதல்ல நான் நிக்கணும்? இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு நாள் கூட இந்த கேட்டு கிட்ட போனதே இல்ல. இவன் என்னடானா செக்யூரிட்டியை பார்த்து பேசுவான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே புரியலையே. என்ன பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது? நான் இந்த கம்பெனியோட அசோசியேட் மேனேஜர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பதவி விலகுறதா இருந்தாலும் இப்ப வரைக்கும் இந்த ஆபீஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அத கூட அவன் புரிஞ்சுக்காம என்ன இப்படி ட்ரீட் பண்றான். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, இனி எங்கெங்க கூட்டிட்டு போறானோ தெரியல அப்படின்னு கதிர்காமன் அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டாரு. வாட்ச்மேன் அண்ணாவை பார்த்து அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா அடுத்து ஹவுஸ் கீப்பிங், அப்புறம் டிஸ்பேட்ச் உதவியாளர்கள்னு வரிசையா ஒவ்வொருத்தவங்களையா கதிர்காமன் அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டே போனார். எந்திரிக்க முயற்சி பண்ணவங்கள உட்கார வச்சே ராணா பேசினார். அங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட நேர்லயே வந்து சொல்லலான்னு ராணா சொன்னார். அதுவும் சிரிச்ச முகத்தோட சொன்னார். அந்த சிரிப்புலயும் ஒரு அழுத்தம் இருந்துச்சு, உண்மைத்தன்மையும் இருந்துச்சு. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பா இதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற கதைய அன்பான நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சிருச்சுப்பா, கேபினுக்கு போலாமா? இதுக்கு மேல என்னால அலைய முடியாது. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், இங்க கேன்டீன் இருக்குல்ல, அங்க போலாம். கேன்டீனுக்கு எதுக்குப்பா போனோம், அது தூரமா இருக்கு, நீ வேணா போய்க்கோ. சார், முறைப்படி நீங்க எங்கெங்க என்ன இருக்கு, யார் என்ன வேலை பாக்குறாங்கன்னு அறிமுகப்படுத்தி வைக்கணும், நீங்க எனக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நான் கேட்டு நீங்க பண்ண வேண்டியதா இருக்க. இப்ப நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணலன்னா நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன். ஒன்னும் பண்ண வேணாம், வர அப்படியே நேரா நடந்து போ. ஒரு மரம் தெரியும், அது பக்கத்துல கேன்டீன் இருக்கு. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாம நமக்குள்ள மனஸ்தாபம். ஃப்ரீயா விடுங்க சார், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கதிர்காமனை கூப்பிட்டுக்கிட்டே ராணா அந்த கேன்டீனுக்கும் போனாரு. கேன்டீன் உரிமையாளர் கிட்ட தன் அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர் பேரையும் கேட்டாரு. வணக்கண்ணே, இங்க நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன், சாரோட பதவிக்கு தான் இப்ப என்ன இங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க. என்னோட பேரு ராணா, உங்களோட பேர் என்ன? என் பேரு காசி சார். நான் கிச்சன்ல போய் பாக்கலாமாண்ணா? கண்டிப்பா போய் பார்க்கலாம் சார். நேரா சமையல் அறைக்குள்ள ராணா நுழைஞ்சிட்டாரு. மதிய சாப்பாட்டுக்கான லிஸ்டையும் வாங்கி பார்த்தாரு. எல்லாத்தையும் கொஞ்சம் தட்டுல போட்டு சாப்பிட்டும் பார்த்தாரு. ஆறண்டு போயிருந்த காசி புரியாம பார்க்க கதிர்காமனோட விருப்பத்தையும் கேட்டு, காசி அண்ணா, நாங்க இங்கே மதிய சாப்பாடு சாப்பிட போறோம், எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரீங்களா அப்படின்னு கேட்டுட்டாரு. ராணா அப்படி கேட்கவும் ரெண்டு தட்டுகள்ல ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வந்துச்சு. கதிர்காமனும் ராணாவும் நல்லா சாப்பிட்டாங்க. கடைசியில ராணா அங்கிருந்து கிளம்பும் போது, காசி அண்ணா, எப்பவும் இதே தரத்தை கடைபிடிக்க பழகிக்கோங்க, கேன்டீன் இதே மாதிரி எப்பவும் சுத்தமா இருக்கணும், ஓகேயா அப்படின்னு காசி அண்ணாவோட தோள் மேல கை போட்டு மனசார பாராட்டிட்டு கிளம்பினார். காசிக்கு தலைகால் புரியல, அவர் முகம் முழுக்க மத்தாப்பு, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவருக்கு. ஆபீஸ் கேபினுக்கு போனதும் கதிர்காமனை பார்த்து, சார், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு, அப்புறம் யூனியன்ல இருக்கிற எல்லாரையும் வர சொல்லுங்க சார், அவங்க கிட்ட நான் பேசியே ஆகணும். இப்ப போய் வா. ஆமா, பண்டிகை காலம்லாம் வந்துட்டு இருக்க, போனஸ் பத்தி பேச வேணாமா? என்னது போனஸ் பத்தி பேசணுமா? அதுவும் யூனியன் ஆளுங்க கிட்ட பேசணுமா? அவங்களா வந்து 10 முறை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அலைய வச்சு கடைசியில கேட்டதுக்கு அப்புறம் தான் பாதையவே கொடுக்கணும். இதெல்லாம் தெரியாம நீ பதவி ஏற்கிறதுக்கு வந்துட்டியாப்பா, உனக்கு தான் விவரமே பத்தல போலயே. இங்க பாரு ராணா, யூனியன் ஆளுங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம போனஸ் பத்தி கொஞ்சம் பேசினா நல்லது. எடுத்தோம் கவுத்தோன்னு நீ முடிவெடுக்காதப்பா, வயசுல சின்ன பையனா வேற இருக்க, உனக்கு அனுபவம் பத்தலன்னு நினைக்கிறேன். சார், நான் சேர்மன் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு தான் வந்திருக்கேன். சேர்மன் கிட்ட பேசுனியா? எப்ப பேசுன? என்ன நடக்குதுங்க? அப்ப நான் எதுக்கு? இத்தனை நாளா நான் இருந்ததுக்கு என்ன மதிப்பு மரியாதை? சார், டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் நிதர்சனத்தை தான் சொல்றேன். உங்களை யார் அவமதிச்சா? யூனியன் ஆளுங்கெல்லாம் வரட்டும், அவங்க கிட்ட முதல்ல நம்ம பேசுவோம், ஓகேவா? நீங்க போய் உட்காருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ராணா கதிர்காமன கூலா உட்கார வச்சிட்டார். ஆனாலும் கதிர்காமனோட மனசு பல வார யோசிச்சபடி குழம்பி போயிருந்துச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அழகழகான ரெண்டு பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேயர்கள் அணிஞ்சிருக்கீங்க, பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. ஆபீஸ்குள்ள நுழைஞ்ச யூனியன் மக்கள் கிட்ட ரொம்ப சகஜமா சிரிச்ச முகத்தோட ராணா பேசினார். அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் சந்தோஷமா கை குலுக்கி பேசினார். இன்ப அதிர்ச்சியில அங்க வந்திருந்த யாராலையும் ராணா பேசுறத நம்ப கூட முடியல. அங்க உள்ளவங்களோட தோள்ல தட்டி கொடுத்து தைரியம் கொடுக்கற மாதிரி பேசினார். இங்க பாருங்க, எனக்கு உங்களோட ஒத்துழைப்பு எப்பவுமே தேவை. ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட நேர்லயே வந்து நீங்க சொல்லலாம். தேவையில்லாத போராட்டம் எல்லாம் நமக்குள்ள வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க என்கிட்ட வந்து பேசலாம். நம்பி நீங்க உங்களோட குறைகளை சொல்லலாம். கண்டிப்பா சார், எப்பவுமே உங்களோட பக்கம் நாங்க இருப்போம். இது வரைக்கும் இங்க யாரும் எங்க கிட்ட இப்படி பேசினதே இல்ல சார், கராரா தான் இருப்பாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லும் போது கதிர்காமனுக்கு கோபம் அப்படி வந்துச்சு. அந்த நபர் கதிர்காமனை பார்த்ததும் தலையை அப்படியே பயத்திலையும் குனிஞ்சுக்கிட்டாரு. ஒரு 10 நிமிஷத்துல யூனியன் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கடைசியில அங்க இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி, இங்க பாருங்க, இங்க நமக்குன்னு ஒரு சின்ன மெடிக்கல் கிளினிக்கும் அதுல ஒரு டாக்டரும் நர்ஸும் கண்டிப்பா இருப்பாங்க. உங்களுக்கு முடியலன்னு வைங்க, அங்க போய் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க பணம் கட்ட தேவையில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை இங்க இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் அவங்கவுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். அதுவும் மலிவு விலையில ரொம்ப முக்கியமான மருந்துகளை மட்டும் மருத்துவமனை மூலமா வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதுல எந்த ஒரு தரம் குறைவும் ஏற்பட்டுறாது. ஒரு ஆம்புலன்ஸும் வாங்க போறோம். அவசரமான அவசிய தேவைகளுக்கு ஊழியர்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆம்புலன்ஸ் இங்க இருந்தே ஆகணும். அப்புறம் இங்க ஒரு நூலகமும் வரப்போகுது. ஃப்ரீயா நீங்க இருக்கிற சமயத்துல அங்க போய் நீங்க புக்கு படிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார், நீங்க போடுற ஒவ்வொரு திட்டங்களும் ரொம்ப நல்லா இருக்கு சார், எங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நம்புறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் மனசார ராணாக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. திரும்ப ராணா அவங்க ஆபீஸோட கேபின்க்கு போய் கதிர்காமன் கிட்ட சில ஃபைல்ஸ் கேட்டு அது ஒண்ணு விடாம வாங்கி படிச்சு பார்த்தாரு. கதிர்காமனோட மொத்த பொறுப்புகளையும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. கதிர்காமனோட உதவியாளர்களை கூப்பிட்டு, எனக்கும் இனி எல்லாரையும் போல வழக்கமான ஆபீஸ் நேரம் தான், அதனால என் கூட யாரும் வரவோ வரவேற்கவோ வேண்டாம். அதே மாதிரி நானே என் வண்டியை ஓட்டிப்பேன், எனக்குன்னு ஒரு டிரைவர் வேண்டாம். உங்களோட டிரைவருக்கு வேற ஏதாச்சும் நான் ஏற்பாடு பண்ணியும் கொடுக்கறேன். நம்ம ஆபீஸ்ல மருத்துவ உபயோகத்துக்குன்னே ஒரு ஆம்புலன்ஸும் வாங்க போறோம், அதுக்கு அவரை டிரைவரா போடலான்னு இருக்கேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி, நானே என்ன பாத்துக்கிறேன், எனக்கு உதவியாளர்கள்லாம் வேணாம் அப்படின்னு ராணா அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே கதிர்காமன் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அட்டகாசமா அங்கிருந்து வெளியேறிட்டாரு. குறுக்கி போய் உட்கார்ந்திருந்த கதிர்காமனுக்கு அவரோட உதவியாளரை பாக்குறதுக்கே கூச்சமா இருந்துச்சு. ஒரே நாள்ல அவரோட பதவி சுகத்தை எல்லாம் காணாம போக செஞ்ச ராணாவை நினைச்சு அவர் கோபத்துல கொந்தளிச்சாரு. அவரோட ஆளுமை என்ன, திறமை என்ன, அனுபவம் என்ன, எல்லாத்தையும் ராணா அடிச்சு நொறுக்குனது போல அவருக்கு இருந்துச்சு. ராணா வெளியேறின 3வது நிமிஷமே கதிர்காமனுக்கு ராணா கிட்ட இருந்து போன் கால் வந்துச்சு. ஹலோ, என்னப்பா இப்ப என்ன சொல்ல போற? சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்றது என்னோட நோக்கம் இல்ல, ஒரு விஷயத்த சொல்லதான் கால் பண்ணேன். எனக்கு அசிஸ்டன்ஸ் யாருமே வேணாம் சார், ஒருத்தர் மட்டும் போதும், அதுவும் ஆபீஸ் வேலைகளை பாக்குறதுக்கு மட்டும். சேர்மன் கிட்டயும் பேசிட்டேன், அதான் உங்ககிட்டயும் சொல்றேன் சார். சரிப்பா, போனை வை, என் போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு, ஆஃப் ஆயிர போகுது. அப்படின்னு சொல்லிட்டு கதிர்காமன் அந்த போனையும் வச்சுட்டார். முறைப்படி ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுனால கதிர்காமன் அவங்க ஆபீஸ்ல சொன்ன பீரியட் வரைக்கும் ஆபீஸ்ல இருந்தாகணும், இருந்து வேலையும் பார்க்கணும். ஆனா அதே சமயம் ராணாவும் வேலைக்கு சேர்ந்ததுனால அவர் கூட வேலை பாக்குறதுக்கு கதிர்காமனுக்கு பிடிக்கல. நாளையில இருந்து ராணாவும் ஆபீஸ்க்கு வருவானே, அவனை எப்படி சமாளிக்கிறது, அவன் கூட வேலை பார்க்கவே பிடிக்கலையேன்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு நொந்து போனார். அர்த்தமில்லாத அவரோட கோபங்களுக்கு விடை கிடைச்சிருக்குமா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற கதையை அலை பாயுதை நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அன்னைக்கு ராணாவை பாக்குறதுக்கு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவர் பதவி ஏறத்துக்கு மனசார வாழ்த்திட்டு மாலையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அவருக்கு போட்டு விடுறதுக்கு. ஆனா ராணா அதை வாங்கறதுக்கும் மறுத்துட்டாரு. நுணு, இதெல்லாம் வழக்கமா எனக்கு பிடிக்காது. நம்ம எல்லாரும் இந்த ஆபீஸ்ல ஒன்னா வேலை பாக்குறவங்க தான். ஒருத்தர் ஒருத்தர் மாலை போட்டு வரவேற்க வேண்டிய அவசியமே இல்லை. நேர்மையாவும் ஒத்துமையாவும் நம்ம வேலை செஞ்சாலே போதும். காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா ராணா பேசும்போது வந்தவங்களோட முகத்துல ஈ ஆடல. ஆனா அதுக்கப்புறம் ராணா சொன்ன விஷயத்த கேட்டு அவங்களோட முகம் ஆனந்தத்துல பூரிச்சு போச்சு. என்னன்னு அப்படியே கப்பு சிப்புன்னு இருக்கீங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா உங்க கப்பு சிப்பு காணாம போயிரும். தீபாவளிக்கு மொதல் நாள் உங்களுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நான் இப்ப அனுமதி கொடுத்திருக்கேன். உங்களுக்குன்னு இல்ல, நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாருக்குமே இந்த அனுமதியை நான் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லன்னு இங்க வேலை பாக்குற எல்லாருக்கும் பண்டிகை நாட்கள்ல தவறாம ஸ்வீட் பாக்ஸ் உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு ராணா சொல்லும் போது அவருக்கு முன்னாடி

அவங்களோட முகத்துல மகிழ்ச்சி குபீர்னு பரவிச்சு. அவங்களோட முகத்துல ரொம்ப புதுமையான சந்தோஷம் துளிர் விட்டு போனுச்சு. போராடி பெற வேண்டியதெல்லாம் அவங்கள கேட்காமலே கிடைக்குதே அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு போல. ரொம்ப சந்தோஷம் சார், இந்த வருஷம் தான் மொத முறையா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைய போகுது. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ராணா கிட்ட மனசார நன்றி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்பதான் கதிர்காமன் ராணா திரும்பி பார்த்தாரு. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த கதிர்காமனுக்கு கோபத்தை அடக்கவே முடியல. நறு நறுனு பற்களை தான் கடிச்சுக்கிட்டே இருந்தார். ஓ, நீங்க இன்னும் இங்கதான் நிக்கிறீங்களா? ஏன் சார், நீங்க போலையா? இல்லப்பா, உனக்கு ஏதாச்சும் தகவல் தெரியணும்னா அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் சார் உங்களுக்கு வீண் சிரமம்? ஏதாச்சும் தேவைன்னா நானே உங்களுக்கு கால் பண்றேன். ரிட்டையர் ஆக போறீங்க, உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ என்னோட வாழ்த்துகள் சார். சந்தோஷமா நிம்மதியா இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த ஆபீஸ நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர்காமனோட கைகளை பிடிச்சு ராணா சந்தோஷமா குலுக்கினார். வழக்கமாவே காலையில ஆபீஸ்க்குள்ள வரும்போது கதிர்காமனுக்கு குறைஞ்சது ஒரு 50 வணக்கங்களாச்சும் விழும். அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பந்தாவா அவர் ஆபீஸ்க்குள்ள நுழையும் போது ரொம்ப சந்தோஷமா அவருக்கு இருக்கும். ஆனா இப்போ தன்னோட பேகை தானே தூக்கிட்டு மெதுவா நடந்து வரும்போது அவரை எல்லாரும் கண்டு காணாமலும் தான் போனாங்க. கதிர்காமனுக்கு அது ரொம்ப மன வெறுமையவும் ஏற்படுத்துச்சு, கூடவே வயிற்றுச்சலையும் கொடுத்துச்சு. எனக்கு கிடைக்காத மரியாதையும் மதிப்பும் இவனுக்கு கிடைக்க போதா? எப்படி இவன் இந்த கம்பெனியை நடத்துறான்னு பாப்போம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாருக்கும் சமபந்தி போடுறானாமே, அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசத்துக்கு ஒரு முறை சினிமா டிக்கெட் கொடுக்கறானா, குடும்பத்தோட சின்ன சுற்றுலாக்கும் ஏற்பாடு பண்றானா, கோடை விடுமுறையிலாம் குழந்தைங்களுக்கு சிறப்பு வகுப்புகள்லாம் நடத்த போறானா, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருமா பாக்குறேன். எப்படி இவன் இதை ரன் பண்றான்னு பாக்குறேன். என்ன மாதிரி இந்த ஆபீஸ நல்லா இவன் நடத்திடுவானா, படிச்ச திமிர்ல பேசுறானா பாத்துக்கலாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதான் இவன் வேலைக்கு சேர்ந்துட்டான்ல, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க முடியாது, இங்க இருந்து நான் கிளம்பியே ஆகணும். சேர்மேன் கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கே நான் போறேன் அப்படின்னு ராணா கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம கதிர்காமன் அங்கிருந்து போயிட்டாரு. இது எல்லாமே அவரோட மனக்குமுறலாதான் இருந்துச்சு. ஒழிய ராணா கிட்ட அவரு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து சண்டை போடவே இல்லை. எல்லாம் சரிதான், இவன் சொல்றதுக்குலாம் சேர்மன் தலையாட்ட தானே செய்யறாரு. இந்த கம்பெனி நஷ்டப்பட்டாதான் தெரியும் என்னோட அருமை என்னன்னு. இவனெல்லாம் என்ன படிச்சு என்ன பயன், ஒரு மரியாதையும் தெரியல. என்ன பெருசா சாதிச்சிட போறான் பாக்குறேன், நல்ல வேடிக்கை பாக்குறேன். என்கிட்ட வராமல போயிருவாங்க, உதவி தேடி கண்டிப்பா வருவாங்க. சேர்மன் அப்ப என்கிட்ட பேசுவார்ல, நான் அப்ப பாத்துக்கிறேன். இவனோட படிப்புலாம் என் அனுபவத்துக்கு முன்னாடி நிக்குமா அப்படின்னு கதிர்காமன் அவர் மனசுக்குள்ளேயே ஈரமாப்போட பேசிக்கிட்டார். ஆபீஸ் விட்டு அவர் போய் 6 மேலயும் ஆச்சு. நியூஸ் பேப்பர்ல அன்னைக்கு படிக்கும் போதுதான் அவரோட எண்ணங்கள்லாம் பொய்யாகி போனத உணர்ந்து போனார். கதிர்காமனோட அத்தனை நினைப்புகளும் பொய்யாகி போச்சு. காலாண்டிலேயே அந்த கம்பெனி 57% நிகர லாபம் அடைஞ்சிச்சு. அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. நியூஸ் பேப்பர்ல அந்த செய்திய படிச்சப்போ மயக்கம் வராத குறைய கதிர்காமன் செயலற்று போனார். யாரையும் தப்பா எட போடக்கூடாதுன்னு அவர் அந்த நொடியில தான் புரிஞ்சுக்கிட்டார். நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: நமஸ்தே மாமா மச்சான். எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலன் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்ப

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: தர்மசீலன் மற்றும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: தர்மசீலன் மற்றும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: தர்மசீலன் மற்றும் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணும் வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏமாச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நீ எங்கடா போவே?
3: நான் எங்க போன தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோண்டியே
2: கண்ணா.
4: எங்கடைய பாய போயிட்ட? அதை விட்ட போயிட்டானே. அவ்வளவு பெரிய மனுஷனாக்கல என்ன கண்டிக்கலாம். நான் கண்டிக்க விடாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்சிடுச்சு, அடுத்தவங்க பறந்து போயிடுச்சு.
5: பாலூட்டி வளர்த்த கிளி, பயம் கொடுத்து பார்த்த கிளி. பாலூட்டி வளர்த்த கிளி, பயம் கொடுத்து பார்த்த கிளி. நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. நான் வளர்த்த பச்சை

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வியோ.

0: எப்படி தோற்கின் எப்படி
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து

கனவு கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான். எத்தனை பெண் படைத்தான் எல்லோ

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடராடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான

0: எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலையுங்கள் 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 14 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏ, நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு,

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டு நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்கான். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்தை

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.